நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி FM ரெயின்போ புதுவை. சகவருடம் 1948, வைசாக மாதம் 13 நாள், 2026 மே மாதம் 3 தேதி, இன்று ஞாயிற்றுக்கிழமை. 102.8 MHz அலைவரிசையில் FM ரெயின்போவின் எஞ்சிய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. தொடர்வது மங்கள இசை.

நாளொரு குரல். பெற்றால் பெறின் பெறுவர், பெண்டிற் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. வாழ்க்கை துணைநலம் எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இந்த குரலுக்கான விளக்கம், கணவனை போற்றி கடமையை செய்ய பெற்றால் மகளிர் பெரிய சிறப்பை உடைய மேலுலக வாழ்வை பெறுவர்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள், நோ ட்ரஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நேயர்களே, நமது FM ரெயின்போவின் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். முப்பத்தி ஐந்திற்கு உழவர்களுக்கான செய்திகள். கோடை உழவு கோடி நன்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். நெகிழியை தவிர்ப்போம், கடல் உயிரினங்களை காப்போம். வாசிப்பவர் என். காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். காலை 7:02 புதுவை புதுமையில் செய்தி மலர். 7:25 நலமாய் வாழ. ஆஸ்தமா யாருக்கெல்லாம் வரும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் வி. லோக்நாத் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே.

காலை 8:02 முதல் 8:15 வரையிலும் மற்றும் 8:30 மணி முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:02 திரையிசை, 10:02 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ கேம் ஷோ, 10:32 முதல் 11 வரை கெட் செட் கோ, 11 போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி டெல்லி அன்று. நண்பகல் 12:02 திரு இசை, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 திரு இசை, பிற்பகல் 2:15 முதல் 2:45 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலத்தை வென்ற கானங்கள், 2:45 முதல் 3 வரை காலத்தை வென்ற கானங்கள், 3 முதல் 6:10 வரை திரையிசை. மனம் விரும்புதே, 6:30 முதல் 7 வரை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளில் மனம் விரும்புதே, 7:35 முதல் 8 வரை மனம் விரும்புதே.

7:02 செய்தி மலர், 7:30 செய்தி அறிக்கை, 8:05 மியூசிக் பை த பே சென்னை அஞ்சல் வெஸ்டர்ன் மியூசிக்.

இரவு 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz-ல் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி மற்றும் 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10

புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 நண்பகல் 12:40 மற்றும் இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அன்று. ஒன்பது மணிக்கு அரங்கிசை, எஸ்கே ஏழுமலை எஸ்கே குமார் குழுவினரின் நாதஸ்வர இசை, பி எஸ் மணவாளன் தவில். 10:02 திரை இசை, 11 மணிக்கு போஸ்ட்பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி டெல்லி அன்று. நண்பகல் 12 மணிக்கு இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை, என்சி சவுந்தரவள்ளி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதினத்தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். பகல் 1 மணிக்கு திரை இசை, 2:15 என்றும் இனியவை, 2:40 தாளத்தரங்கம், ஏ தேவநாதன் அவர்களின் மிருதங்க இசை, தாளம் ஆதி, 2:55 வானிலை அறிக்கை சென்னை என்று. 3:10 திரை இசை, 3:30 சங்கீத சாரல், மகாராஜபுரம் ஒய் சந்தானம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு ஆட்கொண்டார் நாடகம் எழுதியவர் முனைவர் பி ஆறுமுகம் அவர்கள். நடிப்பு கம்பர் ஜெயராமன், ஹெரான் ராமசாமி, செந்தாமரை மண்ணை ஜெயராமன், டி எஸ் லலிதா, ஏ ராமசாமி, வி வீரம்மாள், எஸ் சந்தானம், டி என் மங்களம் ஆகியோர். பாடல்கள் எஸ் சித்ரா, நெல்லை ஏ சுப்பிரமணியன். 5 சக்கரவர்த்தி, படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை என்று. 5 மணிக்கு கனிந்த வாழ்வு, மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையத்தில் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ் கோட்டூர்சாமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 5:30 சிறுவர் பூங்கா, புதுச்சேரி பூரணாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 செய்தி மலர், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். தொடக்கமாக கோடை உழவும் பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி முறைகளும் குறித்த திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியேந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களின் உரை, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணைச் செய்தி ஆகியன இடம்பெறும்.

0: மனித வாழ்க்கையில் கல்வி மட்டுமல்ல, நல்ல பழக்கங்களும் ஒழுக்கமும் மிக முக்கியமானவை. இதையே ஆச்சாரக்கோவை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறல், எந்நாளும் தீமை செய்யாமை, இந்நான்கும் மனிதருக்கு அழகாம். இந்த பாடல் மனித வாழ்க்கைக்கு தேவையான நான்கு நல்ல பண்புகளை கூறுகிறது. நன்றியறிதல், நமக்கு உதவி செய்தவர்களை நாம் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி உணர்வு மனிதனின் மிக உயர்ந்த குணங்களில் ஒன்றாகும். பொறுமை, பொறுமை மனிதனை உயர்த்தும். கோபம் வாழ்க்கையை கெடுக்கும், அதனால் பொறுமையும் அமைதியும் மகிழ்ச்சியை தரும். ஒழுக்கம் மற்றும் மரியாதை மனிதனுக்கு அழகு. ஒரு முறை ஒரு பெரிய தமிழ் புலவர் ஒரு அரசனின் அரண்மனைக்கு சென்றார். அங்கு பல புலவர்கள் இருந்தனர். அவர்களில் ஒருவர் அந்த புலவரை பார்த்து பொறாமை கொண்டார். அவர் முன் அனைவரும் இருக்கும் பொழுது அவரை அவமதிக்க முயன்றார். உங்கள் கவிதைகள் மிக எளிமையாக இருக்கின்றன, அதில் பெரிய சிறப்பென்ன என்று கேலி செய்தார். அந்த புலவர் கோபப்படவில்லை. அவர் அமைதியாக பதில் கூறினார், கவிதை உயரமாக இருக்க வேண்டியதில்லை, அது உண்மையாக இருக்க வேண்டும். என்ன ஒரு ஆழமான பதில்! அந்த அமைதியும் பணிவும் அனைவரையும் கவர்ந்தது. அவமதித்த புலவரே பின்னர் அவரிடம் மன்னிப்பு கேட்டார். பணிவுதான் உண்மையான ஒழுக்கத்தின் அடையாளம். இனிமையாக பேசுதல். நாம் பேசும் வார்த்தைகள் இனிமையாக இருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் மனிதர்களை ஒன்றிணைக்கும். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நல்ல மனதுடன் வாழ்வதே நல்ல மனிதனின் அடையாளமாகும். இதனால் ஆச்சாரக்கோவை நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி நன்றி, பொறுமை, இனிய சொல், தீமை செய்யாமை. இவை மனித வாழ்க்கையின் அடிப்படை நெறிகள். இந்த நல்ல பண்புகளை நாம் வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையும் சமுதாயமும் நல்லதாக மாறும். நல்லொழுக்கம் என்பது வாழ்வின் நன்னடத்தை. நேர்மை, வாய்மை, பொறுமை மற்றும் பிறரிடம் கனிவாக நடத்தல் போன்ற உயரிய பண்புகளை கடைபிடிப்பதாகும். இது இன்பமான நல்வாழ்க்கைக்கு வித்தாக அமைகிறது என்கிறது திருக்குறள். மேலும் வள்ளுவர் கூறுகிறார், இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஆகவே இனிய சொல் பேசுவது என்பது எல்லோராலும் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களில் ஒன்று. இனிமை, மேன்மை, பெருமை, இனிமையான சொற்களையே நாம் பேச வேண்டும். இது நன்மை பயக்கும். பெருவாயின் முள்ளியார் ஆச்சாரத்தின் வித்துக்களாக நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் பேசுதல், எவ்வுயிருக்கும் தீங்கு செய்யாமை, கல்வியோடு வாழ்தல், அறிவுடைமை, ஒப்புரவு அற்ற அறிதல், நல் இனத்தாரோடு நட்டல் ஆகிய எட்டு பண்புகளையும் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என்கிறார். மேலும் இவை மனித வாழ்க்கைக்கு இன்றியமையாதவை என்றும் குறிப்பிடுகிறார். வள்ளுவரும் ஒழுக்கத்தை தான் ஒரு முக்கிய பண்பாக அறிவுறுத்துகிறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எல்லோருக்கும் மேன்மையை தருவதால் அவ்வொழுக்கத்தை உயிரை விட மேலானதாக கருதி போற்ற வேண்டும் என்பதே இதன் பொருள். இந்த ஒழுக்கம்தான் ஆச்சாரக்கோவை கூறும் நன்றியறிதல், பொறையுடைமை, இன்சொல் கூறுவது மற்றும் தீமை செய்யாது இருத்தல் என்று வரையறுக்கப்படுகிறது. நாம் கற்ற கல்வி நமக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் அறம் சார்ந்த கல்வியை பயில வேண்டும். கற்றதை பிடித்து ஒழுக வேண்டும். படித்த வழியே நூல் கூறும் நல்ல வழியில் நடப்பது நன்மை பயக்கும். மேலும் பெரியோர் சொல் மதித்து, பெற்றோர் பெயர் கெடாது, ஆசான் சொல் உண்மை என்று வாழ்க்கையை மேற்கொண்டால் பேறு பெற்று பெருவாழ்வு வாழலாம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தெய்வீக ராகம்.

0: தொடர்வது சென்னை அஞ்சல்.
1: இந்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் க. மதுரமணி அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 20 நாள் ஞாயிற்றுக்கிழமை, நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் கோடை உழவு கோடி நன்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: நைட்டு பெஞ்ச மழையில் நம்மளுடைய நிலங்கள் எல்லாம் எவ்வளவு பசுமையா அழகா இருக்கு. சரி, கைத்து காட்டில் உட்காருவோம்.
1: கத்தமுத்து, எப்பா கத்தமுத்து,
0: யார் இது காலையில் இந்த நேரத்தில் பாட்டு பாடிருமோ டிஸ்டர்ப் பண்ணுறது?
1: எப்பா கத்தமுத்து.
0: ஓ காத்தமுத்தா, வாப்பா வாப்பா வாப்பா.
1: என்னப்பா கைத்து கட்டில் படுத்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க?
0: காத்தமுத்தா, நைட்டு தான் ரொம்ப ஜோர்னு மழை பெஞ்சுது, நல்லா சூப்பர் மழைப்பா. பூமி தாயே நல்லா குழு குழுன்னு இருக்கிறா. காலையில் பார்க்குற இடமெல்லாம் அப்படியே இயற்கை காட்சியோட அழகாக இருந்ததா? அப்படியே பாட்டு வந்தது பாடிக்கிட்டே இருந்தேன். அறுவடை வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, சந்தோஷமாக இருக்கிறான். அடுத்த போக இன்னும் ஒரு மாதம் இருக்குது.
1: ஏப்பா கருத்தமுத்து, சரி மழை பெஞ்சது பாட்டு பாடலான்னு பாடுற.
0: ஆமாம்,
1: அது என்ன அந்தி மழை? சாயந்தரத்தில் பெய்கிற மழையை பற்றி காலையில் பாடுற?
0: ஏதோ ஒரு மழைப்பா, சந்தோஷத்தில் பாடினா.
1: சரிப்பா சரிப்பா, மழை பெஞ்சது நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான்.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஆனால் இந்த கோடை காலத்தில் மழை
0: பெய்யுதுன்னா
1: நாம் கோடை உழவை உடனே செய்யணும்பா.
0: காதுமுத்த, அறுவடை முடிஞ்சு போச்சு, அடுத்த போகம் அடுத்த மாதம்தான், அது வரைக்கும் ஜாலியாக இருப்போமே.
1: அப்படிலாம் இருக்கக்கூடாது கருத்தமுத்து.
0: ஏன்பா?
1: கோடை உழவு நமக்கு ரொம்ப முக்கியம். அதுவும் மழை பெஞ்சதுன்னா உடனே ஒரு உழவு போட்டுடணும் கோடை காலத்தில்.
0: எதுக்கு காத்தமுத்த?
1: எப்பா கோடை காலத்தில் மழை பெய்யறது எப்பயாவது தான் பெய்யுது.
0: ஆமாம்மா,
1: கோடையில் வயல்லாம் வந்து பாலம் பாலமாக வெடிச்சு கிடக்கும். நம்ம நெல் அறுவடை செஞ்ச தாழ்லாம் அப்படியே கிடக்குப்பாரு.
0: ஆமாம்மா.
1: இப்போ மழை பெஞ்ச உடனே வந்து நிலம் வந்து கொஞ்சம் புலவுழப்பாகுது இல்லை?
0: ஆமாம்.
1: அந்த நேரத்தில் நாம் ஒரு உழவு போட்டோம்னா இந்த நெல் தாழ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மண்ணுக்குள்ளார போய் அப்படியே நல்லா மக்கி நாம அடுத்த போகம் செய்ய போறோம் இல்லையா, அதுக்கு நல்ல உரமாயிடும்பா.
0: ஓ அருமைப்பா,
1: இதுக்கு ஒரு வாய்ப்புப்பா இந்த கோடை உழவு.
0: நீ சொல்றத பார்த்தா இந்த கோடை உழவுல நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். மேல சொல்லுப்பா.
1: சொல்றேன்ப்பா சொல்றேன்ப்பா. நான் ஒன்று சொன்னேன், என்னது, களைச்செடியோ அல்லது தாழோ இதெல்லாம் மடக்கி உழுதோம்னா மண்ணுக்குள்ளார மக்கி போய் நல்ல உரமாயிடும். ஒன்று.
0: சரி.
1: ரெண்டாவது, பாலம் பாலமா வெடிச்சிருக்கும் போது நிறைய வெப்பம் உள்ள இறங்கி மண்ணுல வந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய உயிரினங்கள் பாக்டீரியா எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் இறந்து போயிடும். இப்ப நல்லா உழுது போட்டுட்டோம்னா மழை பெய்யும் போது தண்ணி நல்லா உள்ள வாங்குது இல்ல, அப்ப மண்ணுக்குள்ளார ஈரம் காக்கப்படுது. அப்ப அந்த பாக்டீரியாக்கள்லாம் இன்னும் அதிகமா வளர்ந்து பின்னாடி நாம பயிர் செய்யும் போது நம்ம பயிருக்கு அதுங்க உதவி செய்யும். இவ்வளவு விஷயம் இருக்குதுப்பா, கண்ணுக்கு தெரியாமலே உள்ளுக்குள்ள நடக்குது இதெல்லாம்.
0: ஓஹோ அப்படியா, இன்னும் வேற என்ன இருக்குதுப்பா?
1: கோடை உழவு செய்யறதுனால களைகள் கட்டுப்படும்.
0: சரி.
1: ஏன்னா கோரை கிழங்கு மாதிரி செடிகள் என்ன செஞ்சிடும், அது கோடை காலம் உருவான உடனே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கும் போது கிழங்க உற்பத்தி பண்ணி மண்ணுக்குள்ளார வச்சுட்டு அது இறந்து போயிடும்.
0: ஓஹோ.
1: மேல பார்த்தோம்னா களைச்செடியே ஒண்ணும் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா களையோடைய அந்த கிழங்கு வந்து மண்ணுக்குள்ளார இருக்குது இல்லையா, பின்னாடி தண்ணி பாய்ச்சி நாம சேட வைக்கும் போது அந்த களைச்செடி டபக்குன்னு முளைச்சு மேல
0: வந்துடும்.
1: அப்புறம் நமக்கு மீண்டும் தொந்தரவு.
0: ஆமா.
1: அப்ப இந்த களைச்செடியோடைய அந்த கிழங்கு இருக்குல்ல, அதெல்லாம் இந்த கோடை உழவுல நம்ம பெரட்டி மேல கொண்டு வந்து மண்ணுல போடும் போது காக்கா குருவியும் சாப்பிட்டுட்டு அது இறந்து போயிடும். இல்லாட்டினா வெப்பத்தினாலேயே அந்த கிழங்கு எல்லாம் இறந்து போயிடும்பா. இப்படி களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஈஸியான ஒரு வழிப்பா இந்த கோடை உழவு.
0: இவ்வளவு விஷயம் இருக்குது இந்த கோடை உழவுல.
1: இது போகப்பா நம்ம பயிருக்கு கெடுதல் செய்யக்கூடிய அந்த பூச்சிகள்லாம் இருக்குதுல்ல.
0: ஆமா.
1: பயிர் இல்லாத காலத்துல என்ன பண்ணிடுங்கன்னா முட்டையை விட்டு அந்த முட்டை வந்து ஒரு கூட்டு புழுவா மாறி அது ஒரு கூண்டு கட்டிக்கிட்டு மண்ணுக்குள்ளார போய் இருந்துக்கும்பா. நாம மீண்டும் பயிர் வைக்கும் போது அந்த கூண்டுக்குள்ளார இருக்க அந்த புழு திரும்பவும் அந்த பூச்சியா வெளியில வந்து அது பறந்து வந்து திரும்ப நம்ம செடியில முட்டை விட்டு திரும்பவும் புழு வச்சு அந்த புழு நம்ம பயிரை சேதப்படுத்தி,
0: ஐயோ,
1: பிறகு கூண்டு புழுவா மண்ணுக்குள்ளார போய் மீண்டும் மீண்டும் இதே மாதிரியே நடந்துகிட்டு இருக்கும்பா.
0: அப்படியே சுழற்சி முறையில இருக்கும் பொழுது.
1: ஆமாப்பா. இப்ப நாம கோடை உழவு பண்ணிட்டோம்னு வச்சுக்க, அந்த மண்ணுக்குள்ள கூண்டு புழுவா இருந்தது பாரு, அது மேல வந்த உடனே வெப்பத்தினால இறந்து போயிடும், இல்லைன்னா காக்கா குருவி கொத்தி அதை சாப்பிட்டுரும். இப்படி நம்ம பயிருக்கு கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
0: ஓஹோ.
1: பூஞ்சானங்களும் கண்ட்ரோல் ஆயிடுதுப்பா.
0: ஆமா.
1: மண்ணுக்குள்ள பூஞ்சானங்கள் இருந்ததுன்னா இந்த மண்ணை பெரட்டி

0: விட்டு மேலே தள்ளுறோம் இல்லையா கோடை உழவுல,
1: ஆமாம்.
0: அதில் அந்த பூஞ்சானங்களும் வெப்பத்தினால இறந்து போயிடும். இப்போ நான் சொன்னதுலேருந்து என்னென்னலாம் நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வருஷப்படுத்தி சொல்லு.
1: கதமுத்த, கோடை உழவுனால நீரை சேமிக்கலாம்னு சொன்ன, களைச்செடிகளை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், பூச்சியினுடைய கூண்டு புழுக்களெல்லாம் அழித்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம், அதே மாதிரி பூஞ்சானங்களையும் கண்ட்ரோல் பண்ணலாம்ப்பா.
0: இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்லப்பா,
1: ஆமாம்,
0: அதனால் நம்ம கோடை உழவு கட்டாயம் செய்யணும்ப்பா.
1: ஆமாம் கத்தமுத்து, ரொம்ப கட்டாயம் நினைக்கிறேன்.
0: இதெல்லாம் போக முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. ஆ,
1: என்னப்பா?
0: மண்புழு இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அது இந்த கோடை காலத்தில் வயலில் என்ன செய்யும் தெரியுமா? மேலே சூடு தாங்காமல் மண்ணுக்குள்ளார 18 அடி ஆழம் வரைக்கும் போயிடுமா.
1: இது 18 அடி ஆழமா?
0: ஆமாம்ப்பா, அது வரைக்கும் போனதாக கூட ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோடை உழவு செஞ்சோம்னா மழை பெய்யும் போது தண்ணி அப்படியே வயலில் இறங்கும். எல்லா தண்ணியும் நம்ம வயலுக்குள்ளாரியே இறங்கிறதுனால நம்ம வயலில் ஈரம் காக்கப்படுது.
1: ஆமாம்.
0: அப்போ கீழே மண்ணுக்குள்ளார இருந்த மண்புழு என்ன செய்யும்? அது தண்ணி இருக்கிறத உணர்ந்துட்டு மேலே வரும்பா.
1: ஓஹோ.
0: அப்போ மேலே வர்ற மண்புழு ஒரு பாதையில் வரும், திரும்பவும் அது மண்ணுக்குள்ளார போகணும்னா வேற ஒரு பாதையில தான் போகும். அப்ப மண்ணுக்குள்ளார ஒவ்வொரு மண்புழுவும் பல காற்றோட்ட பாதைகளை உண்டு பண்ணும். அப்ப மீண்டும் ஒரு கோடை மழை பெய்யுதுன்னு வச்சுங்க,
1: ஆமா,
0: அந்த மண்புழு உருவாக்கின பாதை வழியா தண்ணி வந்து ரொம்ப தூரத்துக்கு மண்ணுக்குள்ளார பரவும். இப்படி நீரை வேஸ்ட் பண்ணாம வயல்லயே நீரை கட்டிக்கிறதுக்கு கோடை உழவு ரொம்ப முக்கியம்.
1: இந்த கோடை உழவுல இவ்வளவு ரகசியங்கள், இவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்கு காதமுத்த.
0: ஆமாப்பா, மேல் மண்ணை நம்ம இத மாதிரி எடுக்காம கோடை உழவு செய்யாம விட்டோம்னா மழை பெய்யும் போது மண்ணுல மேல் சத்து மட்டும் தண்ணியில அடிச்சிட்டு போயிடும். அப்ப மண் வளம் குறைஞ்சு போயிடும், மண்ணுல சத்து குறைவாயிடும். இப்ப மண்ணை வந்து நம்ம நல்லா பொல பொலன்னு உழுது போட்டிருந்தோம்னா மேல் மண்ணு அடிச்சிட்டு போக வாய்ப்பு இல்லை.
1: கரெக்ட்.
0: தண்ணி மண்ணுக்குள்ளாரே இறங்கிடும். அப்ப மண் வளம் பாதுகாக்கப்படுது. இவ்வளவு விஷயம் இருக்குப்பா.
1: கதமுத்த, நீ சொன்னதுல இருந்து கோடை உழவை செஞ்சோம்னா மண் வளம் பாதுகாக்கப்படுது, கலர் கண்ட்ரோல் ஆகுது, நமக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கெல்லாம் பாதுகாக்கப்படுது காதமுத்த.
0: அதனாலதான்ப்பா கோடை உழவு கோடி நன்மை அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம தமிழ்ல இருக்குப்பா. அதனால நீ படுத்துக்கிட்டு சும்மா கிடக்காத, உடனே ஏஞ்சி,
1: சரி,
0: உன்கிட்டதான் டிராக்டர் இருக்க,
1: ஆமா,
0: சட்டி கலப்பைய போட்டு நல்லா உழவு போட்டு,
1: சரி,
0: எல்லா வயல்லையும் ரெடி பண்ணி வைப்பா.
1: சரி காதமுத்த, டீசல் இல்ல, நம்ம டீசல் வாங்கிட்டு வந்த உடனே இப்போ கோடை உழவு ஓடுறோம்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா. எப்பா போறதுக்கு முன்னாடி எனக்கு 2 எல்னி வெட்டி கொடுத்துட்டு போப்பா.
1: காதமுத்த, நீ வருன்னு எனக்கு தெரியும், 5 எல்னி வச்சிருக்கான்.
0: சரிப்பா,
1: 2 இப்ப குடிச்சிட, 3 வீட்டுக்கு கட்டி போயிடுப்பா.
0: நீ வர்ற வரைக்கும் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் பாதுகாப்பா.
1: காதமுத்த, நான் போயிட்டு டீசல் வாங்கி வந்துடுறேன்.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டு வாப்பா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் கோடை உழவு கோடி நன்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலை கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: தொடர்வது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும்

0: நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் வீரம் போற்றத்தக்கதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு 1 ஆண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த நடவடிக்கை ராணுவ வீரர்களின் ஒப்பிட முடியாத துணிச்சலை எடுத்துக் காட்டுவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு படையினரின் அர்ப்பணிப்பு மிக்க சேவை மற்றும் நாட்டு பற்று ஆகியவை தேசமே முதன்மையானது என்ற கொள்கைக்கு உதாரணமாக திகழ்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதிலும் மொத்தம் 62 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும் அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வாக்கு எண்ணும் பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் உதவி அலுவலர்கள் உதவியுடன் மேற்கொள்ளப்படும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் பணிக்காக மொத்தம் 10,545 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் 4,624 நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை மேற்பார்வையிடுவதற்காக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா ஒருவர் என 234 பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களது அடையாள சான்றுகளை சரிபார்க்கவும் முறையான உடல் பரிசோதனை செய்வதற்கும் நுழைவு வாயில்களில் போதிய காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். பாதுகாப்பு பணிகளில் மாநில ஆயுதப்படையினரும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் அலைபேசி மற்றும் பிற தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக மத்திய ஆயுத காவல்படையின் 65 கம்பெனிகள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ECI நெட் செயலி வாயிலாக QR குறியீட்டுடன் கூடிய புகைப்பட அடையாள அட்டை வைத்துள்ள நபர்களுக்கு மட்டுமே வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி அளிக்கப்படும் என்ற நடைமுறை முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகளை ஒவ்வொரு சுற்றின் முடிவில் உடனுக்குடன் அந்தந்த மையங்களில் சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரால் அறிவிக்கப்படுவதுடன் தேர்தல் ஆணையத்தின் ECI நெட் செயலியிலும் results.eci.gov.in என்ற இணையதளத்திலும் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிதி ஆயோக்கின் முழு நேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஆர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பான புரிதல்கள் மற்றும் அவர்களது அனுபவம் நிதிசார் கொள்கைகளை வகுப்பதில் வலு சேர்ப்பதாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதில் அவர்களது பங்களிப்பு பெரிதும் உதவிடும் என்று பிரதமர் கூறியுள்ளார். அவர்களது ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவர குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தின் மையப்பகுதியில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த செண்பகா தேவி அம்மன் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்திற்கு மறுநாள் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான குற்றால மலைப்பகுதிகளில் அடர்ந்த வனப்பகுதிகளுக்கு நடுவே பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் உள்ளது. திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு இங்குள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஆண்டுக்கு ஒரு முறை மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் செண்பகாதேவி அம்மன் திருக்கோவிலில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு தீபாதரணை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு மலை மீது ஏறி இங்குள்ள அம்மனை வழிபாடு நடத்தி தரிசனம் செய்தனர். மேலும் அன்னதானம் உள்ளிட்டவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டிருந்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெப்பம் காரணமாக எலுமிச்சை பழத்தின் விளைச்சல் குறைந்துள்ளது. இதன் காரணமாக எலுமிச்சையின் விலை உயர்ந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலவி வரும் கடும் கோடை வெயில் மற்றும் விளைச்சல் குறைவு காரணமாக எலுமிச்சை பழத்தின் விலையானது உயர்வை கண்டுள்ளது. ஒரு எலுமிச்சை 20 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும் ஒரு கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. சிறுமலை, வெள்ளோடு, பழனி, தாண்டிக்குடி என சுமார் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் எலுமிச்சையானது சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த சில நாட்களாக வெப்பநிலை அதிகரித்துள்ளதால் குளிர்பான கடைகள் மற்றும் உணவகங்களில் எலுமிச்சைக்கான தேவையும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. திருச்சி, சென்னை, மதுரை போன்ற நகரங்களில் இருந்து வியாபாரிகள் அதிகளவில் எலுமிச்சையை கோரினாலும் போதிய விளைச்சல் இல்லாததால் தட்டுப்பாடு நீடிப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனானில் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் 4 பெண்கள், 1 குழந்தை உட்பட 13 பேர் உயிரிழந்தனர். ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநராக திரு ரோஹித் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தலைமையில் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. தேர்தல்களின் போது பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் மற்றும் பேனர்களை சட்டவிரோதமாக அமைப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹரியானா மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் திருப்பத்தூர், தருமபுரி, ஈரோடு மாவட்டங்களில் காவல்துறையினர் சார்பில் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. அரியலூர் மாவட்டம் மலத்தான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். திருவண்ணாமலையில் உள்ள கிரிவலப்பாதையில் உணவுக்காக வனப்பகுதியில் இருந்து வரும் மான், மயில் போன்ற வன விலங்குகளுக்கு பக்தர்கள் உணவளித்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி புனித சூசையப்பர் ஆலய திருவிழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி புனித தேர்வு பணி நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே வயல்வெளியில் மேய்ச்சலுக்காக சென்ற 2 மாடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தன. விளையாட்டுச் செய்தி. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். போர்க்களம் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் பாதுகாப்பு படையினரின் வீரம் போற்றத்தக்கது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது

0: நெகிழியை தவிர்ப்போம், கடல் உயிரினங்களை காப்போம். வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
1: அன்பு என்கிற சிறுவன் அந்த வீட்டின் செல்லப்பிள்ளை. ஒரு நாள் மாலை அவன் மிட்டாய் சாப்பிட்டு விட்டு அந்த பிளாஸ்டிக் கவரை ஜன்னல் வழியாக வெளியே தூக்கி வீசினான். ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1 கோடி டன் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் கலப்பதால் திமிங்கலம், ஆமை, பறவைகள் என பல கடல் உயிரினங்கள் உயிரிழக்கின்றன. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் உணவாக தவறாக கருதப்பட்டு உட்கொள்ளப்படுவதால் செரிமான கோளாறு ஏற்பட்டு, மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மற்றும் அதன் நச்சுத்தன்மை காரணமாக கடல் சுற்றுச்சூழல் மற்றும் பல்லுயிர்த்தன்மை கடுமையான அச்சுறுத்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கடல் மாசுபாட்டில் பிளாஸ்டிக் கழிவுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் 11 மில்லியன் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான பிளாஸ்டிக் கடல்களில் கலப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் பைகள், பாட்டில், அதன் தொப்பிகள் போன்றவற்றை உணவாக நினைத்து ஆமைகள், டால்பின்கள் மற்றும் பறவைகள் சாப்பிட்டு விடுகின்றன. இது அவற்றின் வயிற்றில் தங்கி செரிமான பாதையில் அடைப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்துகின்றது. கைவிடப்பட்ட மீன்பிடி வலைகள், காஸ் ஃபிஷிங் கேர் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் திமிங்கலங்கள், ஆமைகள் மற்றும் பிற கடல்வாழ் உயிரினங்களை பிடித்து கொண்டு நகராமல் தடுத்து பசி மற்றும் மூச்சு திணறலால் 300,000 மேற்பட்ட திமிங்கலங்கள் மற்றும் டால்பின்களை ஆண்டுதோறும் கொல்லப்படுகின்றன. சிதைந்த பிளாஸ்டிக் துகள்கள், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கழிவுகளுடைய துணுக்குகள் கடல் பாசிகள், பாக்டீரியா மற்றும் சிறிய மீன்களால் உட்கொள்ளப்பட்டு உணவு சங்கிலி வழியாக மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்றன. இந்தியாவின் மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள அரிய வகை மீன்கள் மற்றும் கடல் பாசிகள் மீனவர்களால் வீசப்படும் பழைய வலைகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களால் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகின்றன. பிளாஸ்டிக் கழிவுகள் கடலடியில் படிந்து பவளப்பாறைகள் மற்றும் கடல் பாசியில் சூரிய ஒளி மற்றும் ஆக்சிஜனை பெறுவதை தடுத்து அவற்றையும் சிதைக்கின்றன. இந்த பிளாஸ்டிக் மாசுபாடு கடல்வாழ் உயிரினங்களை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கடல் சூழலையும் மனித ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் எதிர்மறையாக பாதிக்கிறது. இதனை தடுப்பதற்கு நாம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்க வேண்டும் அல்லது கட்டுப்படுத்த வேண்டும். ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை நாம் அப்படியே பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிவதால் அவை காற்றிலேயும் மழையின் போதும் வாய்க்கால்களில் கலந்து அடைப்பை ஏற்படுத்தி நமது வீடுகளுக்குள் தண்ணீர் உட்புகுவதை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் அதிக வெள்ளப்பெருக்கு காலங்களில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் நேரடியாக கடலில் போய் கலந்து விடுகின்றன. கடலில் போய் கலந்து விடுவதால் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்குகள் உருவாகி கடல் உயிரினங்களை பாதிப்பதோடு அவர்களுடைய உயிரிழப்புக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. நாம் எங்கோ போடக்கூடிய ஒரு குப்பை நேரடியாக கடலுக்கு சென்று கடல்வாழ் உயிரினங்களை பாதிக்குது என்றால் அதனை மாற்ற வேண்டியது நம்முடைய செயல்பாடுகளில்தான். நாம் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய, ஒருமுறை பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்களை தவிர்த்து துணிப்பைகளை பயன்படுத்துவோம். கடைக்கு செல்லும் பொழுது நம்முடைய பைகளை எடுத்துச் செல்வோம். நம்முடைய பிளாஸ்டிக் பயன்பாடுகளை ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் என்று சொல்லக்கூடிய மறுசுழற்சி, மறுபயன்பாடு, நம் குப்பைகளை குறைப்பது போன்ற காரணங்களால் கடல்வாழ் உயிரினங்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்வோம். புதுச்சேரி ஒரு கடல் சார்ந்த ஒரு நகரம். இந்த நகரத்திலிருந்து வரக்கூடிய கழிவுகளை நாம் முறையாக கையாண்டு கடலுக்கு செல்லாமல் இந்த குப்பைகளை நாம் தவிர்ப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், நெகிழியை தவிர்ப்போம், கடல் உயிரினங்களை காப்போம். வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோரை நியமிப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ளார். புத்த பூர்ணிமா தினத்தையொட்டி லே நகரில் புத்தரின் புனித சின்னங்கள் கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர்

0: பத்தாம் தேதி வரை ஜமைக்கா, சுரினாம் மற்றும் ட்ரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அவர் மூன்று நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இந்தியாவின் அவசரகால தகவல் தொடர்பு அமைப்புகளை வலுப்படுத்தவும் பொது பாதுகாப்பு உள்கட்டமைப்பை மேம்படுத்தவும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா நேற்று புதுடெல்லியில் செல் பிராட்காஸ்ட் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தகவல் தொடர்புத்துறை நிபுணரான திரு பிரசூன் ஜோஷியை இந்தியாவின் பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதியின் தலைவராக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் நியமித்துள்ளது. புதுச்சேரியின் அடையாளமான பிரெஞ்சு மொழியையும் கலாச்சாரத்தையும் மத்திய அரசு சிதைக்க முயற்சிப்பதாகவும் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை உயர்த்தி இருப்பது பொதுமக்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் கூறியுள்ளார். சென்னை எம்ஏ சிதம்பரம் விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியை வெற்றி கொண்டது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. FM ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமையில் தொடர்வது
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலத்துங்கன் தரும் தகவல்கள் மற்றும் புதுச்சேரி ஜவகர் சிறுவர் இல்லத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: புதுச்சேரியில் கடந்த மாதம் 9ஆம் தேதி பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை நடைபெற உள்ளது. இதற்காக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் கூறுகையில்,
1: மே 4ஆம் தேதி புதுவையில் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற இருக்கிறது. ஸோ அதுக்காக ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பண்ணியிருக்கு. நம்ம வாக்கு எண்ணிக்கை வந்து 3 மையங்களில் வந்து நடைபெற இருக்கிறது. உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்டு மோதிலால் நேரு பாலிடெக்னிக், 3 இடத்துல இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையாக 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது. ஸோ நம்மளுடைய CAPF அண்ட் ஸ்டேட் IRBN மற்றும் நம்மளுடைய ஸ்டேட் போலீஸ், இவங்க 3 பேர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8 எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய லேண்ட் ஆர்டர் இஷ்யூ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக போலீஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து டவுன்லேயும் வந்து விரிவாக பண்ணியிருக்கோம். ஸோ கவுண்டிங் ஹால் வந்து ஒரு உள்ளார வந்து கேண்டிடேட் சைடில் இருந்து கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தடவை புது இன்ஸ்ட்ரக்ஷனான ECI இன்ஸ்ட்ரக்ஷன் படி QR கோட் ID கார்டு வந்து கொடுக்கப்படும். கவர்மெண்ட் அஃபிஷியல் மற்றபடி இந்த ஏஜென்ட்ஸ் கேண்டிடேட் அவங்க யாருக்குமே வந்து மொபைல் ஃபோன் வந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து 3 அடுக்கு ஃப்ரிஸ்கிங் இருக்குது. அதேமாதிரி இது ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் முடிவுலையும் வந்து அவங்களுடைய முன்னிலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ECI அத்தரைஸ்டு மீடியா பர்சனும் வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் வந்து இந்த கவுண்டிங் ப்ரொசீஜர் வந்து பார்க்க முடியும். போஸ்டல் பேலட், அதாவது தபால் வாக்குகள் வந்து காலையில் 8 மணிக்கு எண்ண ஆரம்பிப்போம். EVM ஓட்டை வந்து 8:30 வந்து எண்ண ஆரம்பிப்போம். ஒவ்வொரு ஆர்வமும் 2 அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த முதல்ல வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் முடித்து டிக்ளேர் பண்ண, அவங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் 2வது அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்க என்ன ஆரம்பிப்பாங்க. மொத்தமாக நம்ம ஒரு புதுச்சேரியில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை வந்து சுமாராக ஒரு 4 மணிக்கு வந்து முடிவடையும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
0: புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கு கோடை கொண்டாட்டம் என்ற இலவச பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் அமைந்துள்ள ஜவகர் சிறுவர் இல்லத்தில் நேற்று தொடங்கிய இந்த பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். இசை, ஓவியம், விளையாட்டு என பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இது குறித்து மேலும் விளக்கமாக கூறுகிறார் புதுச்சேரி ஜவகர் சிறுவர் இல்லத்தின் தலைமை ஆசிரியர் திரு ஆர். மணிவேல்.
2: புதுச்சேரி அரசாங்கம் பள்ளிக்கல்வி இயக்குநரகம் கோடை விடுமுறையை மாணவர்கள் பயனுள்ள வகையில் கழிக்கும் பொருட்டு புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் 9 இடங்களில் கோடை கொண்டாட்டம் என்ற பெயரில் மாணவர்களுக்கான இசை, நடனம், வாய்ப்பாட்டு, ஓவியம், விளையாட்டு, தேக்குவாண்டா மற்றும் இசைக்கருவி மீட்டல் ஆகிய பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளது. இப்பயிற்சி முகாமானது மே 2ஆம் தேதி

இனிதே தொடங்கியது. இப்பயிற்சி முகாமில் மாணவர்கள் சுமார் 480க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகிறார்கள். இப்பயிற்சி முகாமில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க நமது ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்கள் 38 நபர்கள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடத்திலிருந்து இசை பயிலும் மாணவர்கள், நடனம் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஓவியம் பயிலும் மாணவர்கள், புதுச்சேரி யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி காலேஜ் விளையாட்டு இறுதியாண்டு பயிலும் மாணவர்கள் 12 பேர் உள்பட மொத்தம் 43 பயிற்றுநர்களை கொண்டு இப்பயிற்சியானது ஜவஹர் சிறுவர் இல்லம் மற்றும் காலாப்பெட்டு மினி பால்பவன், லாஸ்பேட்டு, வில்லியனூர், நோனாங்குப்பம், பாகூர், திருவண்டார் கோயில், கரியமாணிக்கம் ஆகிய பகுதிகளில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இசை, ஓவியம், நடனம், வாய்ப்பாட்டு, இசைக்கருவி மீட்டல், விளையாட்டு, தேக்குவாண்டா, கராத்தே ஆகிய பயிற்சிகளை மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள். இப்பயிற்சி முகாமுக்கு புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககம் மாணவர்களுக்கு தேவையான மெட்டீரியல்களை சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள். இப்பயிற்சி முகாம் ஒரு மாதம் நிறைவு பெற்றவுடன் கலைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி பள்ளி கல்வி இயக்ககத்தின் சார்பில் சான்றிதழ் மற்றும் பரிசளிப்பு நடைபெறும். இப்பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வயது வரம்பானது 6 முதல் 16 பூர்த்தி அடைந்த மாணவர்கள் இப்பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளலாம். இவர்களுக்கு புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுவர். விண்ணப்பத்தை முன்னரே வழங்கக்கூடிய பெற்றோர்களுடைய விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். எங்களுக்கு சுமார் ஒரு புதுச்சேரி மெயின்பாலில் 600 மாணவர்கள் இடம்பெறக்கூடிய அளவுக்கு மாணவர்களை சேர்த்துக்கொள்வோம். ஏனைய ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் 250, 300, 150 ஆகிய மாணவர்களை சேர்க்கை நடைபெறுகிறது. தேர்வு எதுவும் கிடையாது. மாணவர்கள் இப்போ அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஐடி கார்டு மட்டும் இருந்தாலே போதும், அவங்களுக்கு இந்த கலைகளை கற்றுத்தரும். மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பயிற்சி முகாமானது காலை 9 முதல் 12 மணி வரை நடைபெறும். ஒரு மாணவர்களுக்கு 2 பயிற்சிகளை கற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் 1 மணி நேரம் இசைக்கருவியும் 1 மணி நேரம் விளையாட்டு, ஓவியம் ஆகிய பயிற்சிகளை மாற்றி கற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு மாணவர்கள் வந்து நடனம், ஓவியம், விளையாட்டு ஆகிய பிரிவுகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. இசைக்கருவி மீட்டல் மேற்கத்திய இசைக்கருவிகளான கீபோர்டு, வெஸ்டர்ன் ட்ரம்ஸு, கித்தார் ஆகிய பிரிவுகளில் மாணவர்களின் எண்ணிக்கை 20 அளவிலே உள்ளது. இந்த அரிய கலைகளை வந்து புதுச்சேரி அரசாங்கம் கற்றுத்தர ஏற்பாடு செய்துள்ளதால் மாணவர்களுடைய ஆர்வமாக இதில் கலந்து கொள்கிறார். அவர் வீட்டில் உள்ள பெற்றோர்களும் அவர்களுடைய கவனம் செல்போனில் இருந்து இந்த மடைமாற்றம் செய்ததற்கு ஜவஹர் பால்பவன் ஒரு ஏதுவான அமைப்பாக இருக்கிறது. இங்கே விளையாட்டு வந்து இன்டோர் கேம் முழுவதும் கற்றுத்தரப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு ஷட்டில் பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட் ஆகிய பயிற்சிகள் வெளியரங்க விளையாட்டுகளாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்ளரங்க விளையாட்டுகளாக செஸ்ஸு, கேரம் ஆகிய விளையாட்டுகள் கற்றுத்தரப்படுகிறது. மாணவர்களுக்கு ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் போதுமான நிழல் தரக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி இயற்கையான சூழலில் நடைபெற்று வருகிறது. அதனால் இங்கு காலை 9 முதல் 12 வரை வெயிலுக்கு முன்பாக மாணவர்கள் தங்கள் பயிற்சியை முடித்து பெற்றோர்களுடன் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். கோடை கொண்டாட்டம் என்பது மே மாதம் 2ஆம் தேதி முதல் 31 வரை மட்டுமே நடைபெறும். ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் அன்றாட நடவடிக்கைகளான ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் கிளாஸஸ் ஒவ்வொரு வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4:30 முதல் 6:30 வரை நடைபெறுகிறது. 2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை வேலை நாட்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்போ ரெகுலர் கிளாஸுக்கு நம்மளுடைய பால்பவன் ஆசிரியர்கள் மட்டுமே பயிற்சி அளிக்கிறாங்க. கோடை முகாமுக்கு மட்டும் வெளியிலிருந்து பயிற்சி ஆசிரியர்களை கொண்டு இப்பயிற்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஈவினிங்கில் வந்து கிராமிய நடனம், பரதம், வாய்ப்பாட்டு இசை, ஓவியம் மற்றும் வீணை, வயலின், மிருதங்கம், மேற்கத்திய இசைகளான ட்ரம்ஸு, கித்தார், கீபோர்டு மற்றும் உடற்கல்வி ஆகிய பிரிவுகளில் மாணவர்களுக்கு ரெகுலர் கிளாஸ் நடத்தி வருகிறோம். அதில் மாணவர்களுக்கு 6 பூர்த்தி அடைந்த அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் பயிலும் மாணவர்கள் மாலை 4 மணிக்கு மேல் தங்கள் பள்ளி முடிந்த பிறகு 4:30 இப்பயிற்சி முகாமில் சேரலாம். ஈவினிங் கிளாஸ் ஜூன் மாதம் கோடை கொண்டாட்டம் முடிந்தவுடன் ஜூன் மாதம் முதல் தேதியிலிருந்து அரசு பள்ளிகள் தொடங்கும். பள்ளி துவங்கியவுடன் அன்றையிலிருந்தே நாங்கள் மாலை வகுப்புகளுக்கான விண்ணப்பங்களை வழங்கி மாணவர்களை சேர்க்கை பெற்றுக் கொள்வோம். இந்த கோடை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் தினசரி வகுப்புகளுக்கு மாலை வேளையில் வருகை புரிவார்கள். இவங்க கோடை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும். மாணவர்களுக்கான பள்ளி அளவிலான விளையாட்டு மற்றும் இசை, நடனம், ஓவியம் ஆகிய போட்டிகள் நடத்தப்படும். மாணவர்கள் கலை விழாவில் இந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் பரிசுகளும் வழங்கப்படும். கலையில் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஜவஹர் சிறுவர் இல்லத்திலிருந்து தங்களுடைய 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பயில்வதற்கு இச்சான்றிதழ் ஒரு அடிப்படை கருவியாக அமைந்துள்ளது.

நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவில்

0: நேயர்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் சில. காலை 7:25 நலமாய்வாழ, ஆஸ்துமா யாருக்கெல்லாம் வரும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 8:15 வரையிலும் மற்றும் 8:30 8:55 வரையிலும் நம்ம புதுவை, 8:55 சைபாலின் என்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:02 திரு இசை, காலை 10:02 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ கேம் ஷோ, 10:32 முதல் 11 வரை கெட் செட் கோ, 11 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை

0: மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் கான்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமையல் எரிவாயு சிலிண்டருக்கான முன்பதிவு 99% உள்ளது என்றும், ஓடிபி அடிப்படையில் சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்களிடம் சிலிண்டருக்கான பற்றாக்குறை இல்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது 1700 அதிகமான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டு சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதம் முதல் இதுவரை 2,00,000 மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலான வர்த்தக எரிவாயு சிலிண்டர்களும் 22.78 லட்சத்துக்கும் அதிகமான 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர்களும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு சொந்தமான MT சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும், இந்த கப்பல் இம்மாதம் 13 விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக ஜமைக்கா, சூரினாம், ட்ரினிதாத் மற்றும் டுபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு சென்றுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நாடுகளைச் சேர்ந்த தலைவர்களை சந்தித்து அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இந்த பயணம் இருதரப்பு நட்புறவை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கென வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும் மையங்களில் காலை 8 தபால் வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும் என்றும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்காக அம்மாநிலம் முழுவதும் 43 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 15,465 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். அசாமில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கான முன்னேற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அம்மாநிலம் முழுவதும் 40 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 5,981 அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் வாக்கு எண்ணிக்கையை கண்காணிப்பதற்காக ஏற்கனவே நியமிக்கப்பட்டுள்ள பார்வையாளர்களுடன் கூடுதலாக 165 பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை எவ்வித இடையூறுமின்றி நடைபெறுவதற்கும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் கூறியுள்ளது. ECI நெட் செயலி மூலமாக புகைப்படம் மற்றும் QR குறியீட்டுடன் கூடிய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அனுமதிக்கப்படுவர் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதனிடையே மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நேற்று அமைதியாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மறு வாக்குப்பதிவில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது கடுமையான தேர்தல் விதிமுறை மீறல் மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரான செயல்கள் காரணமாக மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த மறு வாக்குப்பதிவு இம்மாதம் 21 நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 24 நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு, நேயர்களே சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்திப்பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல்

0: மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை இத்தேர்வு நடைபெறுகிறது. பிற்பகல் 1:30 வரை மாணவர்கள் தேர்வு மையங்களில் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. மொத்தம் 22.79 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுத உள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. இதற்கென நாடு முழுவதிலும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள 14 நகரங்களிலும் இந்த தேர்வு நடைபெற உள்ளது. மாணவர்களின் வசதிக்காக மொத்தம் 5432 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீர மரணமடைந்தனர். மாவட்ட ரிசர்வ் காவல் படையினர் இப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கண்ணிவெடிகளை கண்டறிந்து செயலிழக்க செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது இச்சம்பவம் நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். சரணடைந்த நக்சல் தீவிரவாதிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது ஏராளமான வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு செயலிழக்க செய்யப்பட்டதாக பாஸ்டர் கோட்டை காவல்துறை தலைவர் திரு சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளா, மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இமயமலையை ஒட்டிய மேற்குவங்க பகுதிகள், சிக்கிம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும், தில்லி, பீகார், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் 3-0 என்ற போட்டி கணக்கில் இந்தியாவை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. சென்னையில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்தது. இதனையடுத்து 160 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 18.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்புக்கு 160 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் குஜராத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற தில்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்குவங்க ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மறுவாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ பட்டப்படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. சத்தீஸ்கரில் காங்கர், நாராயண்பூர் மாவட்டங்களை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் 4 பாதுகாப்பு படை வீரர்கள் வீரமரணமடைந்தனர். தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 7:25.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா யாருக்கெல்லாம் வரும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம்.
5: ஆஸ்துமா யாருக்கு

எல்லாம் வரும். இது முக்கியமான கேள்வி, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. ஆஸ்மா வந்து பெரியவங்கள இருந்து சின்னவங்களுக்கு வரைக்கும் யாருக்கு வேணா வரலாம், ஆனா காரணங்கள் தான் வேற வேற. இப்போ குழந்தைங்களுக்கு வருதுன்னா அது முக்கியமான காரணங்கள் என்ன பாத்தீங்கன்னா, பரம்பரையா வருதுதான் சின்னவங்களுக்கு வரும். இப்போ அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா பசங்களுக்கு வரும். இந்த மாதிரி பரம்பரையா வரக்கூடியது வந்து சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி காமனா வரும். அவங்களுக்கு அறிகுறிகள்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு சின்ன சளி வந்தாலே அவங்களால தாங்க முடியாது. அவங்களுக்கு சளி, இரும்பல், மூச்சு வாங்குறது எல்லாமே அறிகுறிகளும் இருக்கும். ஆனா பெரியவங்கள வர ஆஸ்மான்றது வித்தியாசமான ஆஸ்மா. அவங்களுக்கு பரம்பரை அலர்ஜி இருக்கும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எப்படி வரும்னா, அடிக்கடி அந்த டஸ்ட் சுவாசிக்கும் போதோ அடிக்கடி இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது தான் அவங்களுக்கு காமனா வரும். இந்த மாதிரி ஆஸ்மா

0: சின்ன சளி வந்தாலே அவங்களால தாங்க முடியாது, அவங்களுக்கு சளி இரும்பல் மூச்சு வாங்குறது எல்லாமே அறிகுறிகளும் இருக்கும். ஆனா பெரியவங்களுக்கு வர ஆஸ்மான்றது வித்தியாசமான ஆஸ்மா, அவங்களுக்கு பரம்பரை அலர்ஜி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எப்படி வரும்னா அடிக்கடி இந்த டஸ்ட் சுவாசிக்கும் போதோ அடிக்கடி இன்ஃபெக்ஷனால வரக்கூடியது தான் அவங்களுக்கு காமனா வரும். இந்த மாதிரி ஆஸ்மா இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்காது, அவங்களுக்கு வேறுபட்டுட்டே இருக்கும். அவங்களுக்கு வறட்டி இருமல் மூலியமா வெளிப்படும், வெறும் தும்பல் மூலியமா வெளிப்படும், மூச்சு வாங்க மூலியமா வெளிப்படும். கரெக்டா ஆஸ்மாக்கு அறிகுறிகள் இருக்கணும் அவசியம் கிடையாது, மாற்றங்கள் இருக்காது, தொடர்ந்து இருக்க வாய்ப்பு உண்டு. இது மாதிரி மாறுபட்டுட்டே இருக்கும், அவங்க குணப்படுத்தவும் கஷ்டமா இருக்கும். இப்ப நார்மலா ஆஸ்மாக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் பெரியவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடனே சரியாயிரும். ஆனா இது மாதிரி பெரியவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு குணமாக ஆகாது, அவங்களுக்கு நீண்ட காலம் டைம் எடுத்துக்கும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மருந்து மாத்திரை கொடுக்கற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து காரணங்கள். சோ முக்கியமான காரணங்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து பரம்பரையா வரக்கூடியது, ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது மாதிரி அடிக்கடி தூசி போக பட்டு வரக்கூடியது ஆஸ்மான்னு சொல்லுவோம், மூணாவது என்ன பாத்தீங்கன்னா அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுறது. இப்போ குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகுது, முக்கியமா இப்போ இந்த காலத்துல வைரஸ் இன்ஃபெக்ஷன்ன்றது அடிக்கடி வர ஆரம்பிக்கிறதுனால நம்ம சுவாசக் குழாய் என்ன ஆகும்னா ரொம்ப வந்து சென்சிட்டிவா மாறுது, எதிர்ப்பு சத்து வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து அதிகமா வெளிப்படுது. இதனால நம்மளுக்கு அலர்ஜி இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். இப்போ ஆஸ்மாலாம் வேற யாருக்கெல்லாம் வரலாம் பார்த்தோம்னா குறைப்பிரசவம் ப்ரீ மெச்சூர் பேபிஸ் அப்புறம் லோ பர்த் பேபிஸ் சொல்லுவாங்க, பிறக்கும் போதே வெயிட் கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்மா வர ரிஸ்க் அதிகம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த காலகட்டத்தில் அதிகம் ஒபிசிட்டி இருக்கு, உடல் பருவம் நிறைய பேர் இருக்கு, அவங்களுக்கும் ஆராய்ச்சியில பாத்தீங்கன்னா ஆஸ்மா அறிகுறிகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கண்டு அறியப்பட்டிருக்கு. அடிக்கடி இப்போ பொல்யூஷன் அதிகமா ஆகுது, ஃபேக்டரி மில்லாம் வேலை செய்யறாங்க, சோ அந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கும் இப்பெல்லாம் அதிகமா வருது. அப்புறம் ஃபேக்டரி பக்கத்தில் இருக்க மக்களும் அடிக்கடி ஃபேக்டரியில வர பொல்யூஷன் சுவாசிக்கும் போதும் ஆஸ்மா வர அறிகுறிகள் அதிகம். இது மாதிரி ஏர்லியா சீக்கிரமா பிறந்தவொடனே அவங்களுக்கு இந்த பொல்யூஷன் இந்த ஏர் படும் போது அவங்களுக்கு ஆஸ்மான்றது வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முக்கியமா இந்த ஃபேக்டரி பக்கத்துல வாழ்ற மக்கள் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து இந்த தூசி போகலாம் படம் பட அவங்களுக்கு இந்த உடம்பே அலர்ஜி உடமா மாற வாய்ப்பு அதிகம். இப்போ வீட்டில் இருக்க யாருக்காவது ஸ்மோக் பண்றாங்க, பசங்க வந்து அதை சுவாசிக்கும் போது வளர வளர அவங்களுக்கு இந்த அலர்ஜி உடமா மாற வாய்ப்பு உண்டு. அதனால ஃபேக்டரி நேரம் வாழ்ற மக்களும் வீட்டில் வந்து புகை பிடிக்கும் போது கூட இருக்கவங்களுக்கும் ரிஸ்க் ரொம்ப அதிகம், ஆஸ்மா மாறதுக்கும் ரொம்ப அதிகம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஆஸ்துமா யாருக்கெல்லாம் வரும் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். நேயர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் சில. காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 ஜனரஞ்சக படைப்புகளின் நாயகன் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த தினவுரை வழங்குகிறார் முனைவர் ஜே அருள்தாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம், 8:30 தகவல் தளம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை எஸ் கே ஏழுமலை எஸ் கே குமார் குழுவினரின் நாதஸ்வர இசை, பி எஸ் மணவாளன் தவில். 10:02 திரை இசை, 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு நிறுவப்பட்டு வருது? சோ கேள்வியை நான் மறுபடியும் சொல்றேன். இந்தியாவின் முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்கு நிறுவப்பட்டு வருது? சோ இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு அந்த பதிலை டைப் பண்ணி உங்களோட பேர் மற்றும் ஏரியாவோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் எஃபி பேஜ்ல இன்னைக்கு வணக்க மக்களை போஸ்டர் நம்ம போட்டிருப்போம். சோ அந்த போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களோட பதில் என்ன அப்படின்றத நீங்க போஸ்ட் பண்ணிருங்க. சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன, யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்கீங்க, இது எல்லாமே நம்ம நிகழ்ச்சியோட எண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு சந்தோஷ் நாராயணன் இசையமைத்து சுப்லாஷினி சந்தோஷ் நாராயணன் பாடிய பாடல் தலைவன் தலைவி படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷான மார்னிங் சொல்லிக்கிறேன். நான் உங்க ஆனந்தி. வணக்கம் மக்களே. ஷோல சோ இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள் அமையணும். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் உங்களுடைய லைஃப்ல நடக்கும்.

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு த ஷோ. 7:35:54 ஸோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களே, ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு

பாதுகாப்பு பூங்கா எங்க நிறுவப்பட்டு வருது அப்படின்றதுதான் உங்களுக்கான இன்றைய கேள்வியா இருக்கு. சோ இதை வந்து நம்ம பெட்ரோக்ளிஃப் பாதுகாப்பு பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சோ இந்த பெட்ரோக்ளிஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரலாற்றுக்கு முந்தைய அந்த படங்கள், சின்னங்கள், அதுக்கப்புறம் சிற்பங்கள்லாம் இருக்குது இல்லையா, சோ இதெல்லாம் தான். இதை வந்து பாறை மேற்பரப்புகள்ல வந்து நேரடியா வந்து செதுக்கி இருப்பாங்க, இல்லைன்னா பொறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த பூங்கா ஆரம்பிக்கிறதோடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுற்றுலா பயணிகளோட வருகை அண்ட் விரைவான உள்கட்டமைப்பு மேம்பாடு, அதுக்கப்புறம் விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால அதிகரிச்சுட்டு வரக்கூடிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடிய பல நூற்றாண்டுகள் பழமையான பாறை சிற்பங்களுக்கான பிரத்யேக பாதுகாப்பு இடமா இது வந்து செயல்படும் அப்படின்றதுதான் வந்து ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கு. சோ இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுதான் வந்து இதனுடைய எய்ம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்க ஆகாஷவாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் FB பேஜ்ல வந்து மறக்காம வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. சோ கேள்வியை நான் மறுபடியும் சொல்றேன், இந்தியாவுடைய முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்க நிறுவப்பட்டு வருது?

வெல்கம் பேக் டு த ஷோ. 7:40:35 சொய்ஃபம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களே. இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்க நிறுவப்பட்டு வருது அப்படின்றதுதான் உங்களுக்கான இன்றைய கேள்வியா இருக்கும். சோ அந்த பூங்கா பாத்தீங்கன்னா சில விஷயங்களுமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. சோ இந்த பூங்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த பூங்கா அமையக்கூடிய அந்த பகுதியில பாதிக்கப்படக்கூடிய இல்லைன்னா தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள்ல இருந்து சேகரிக்கப்பட்ட பெட்ரோகிளிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. சோ அதெல்லாம் வந்து இந்த பூங்கால வந்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்க்க

சந்ததியான சந்ததியினர் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கணும், சோ அவங்களுக்காக வந்து இதெல்லாம் பாதுகாப்பு செஞ்சு வச்சு இந்த பூங்காவில வந்து வைக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து இந்த பூங்காவில வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சோ இந்த பூங்கா எங்க அமைது அப்படின்றதுதான் உங்களுக்கான இன்றைய கேள்வி. சோ சீக்கிரமா வந்து பதில ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் FB பேஜ்ல இன்னைக்கு வணக்க மக்களை போஸ்ட் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களோட பதில போஸ்ட் பண்ணிடுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 7:45 ஆகுது. சோஎஃப்எம் ரெயின்போல வணக்கம் மக்களை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா தென்கிழக்கு நிலக்கரி நிறுவனத்துல காலி இடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. சோ அதை பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுரங்க சர்தார் 577 இடங்கள், அசிஸ்டன்ட் ஃபோர்மன் 435 இடங்கள், துணை சர்வேயர் 43 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 1055 இடங்கள் வந்து காலியாயிருக்கு. சோ இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ தேர்ச்சி அவசியம். இதுக்கான ஏஜ் லிமிட் 8/4/2026 படி 18-30 வயசு வரைக்கும் இருக்கலாம். அண்ட் தேர்ச்சி முறை பாத்தீங்கன்னா ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு, சோ ரெண்டுமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 1180.

சோ எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து கட்டணம் கிடையாது. சோ நீங்க ஆன்லைன் மூலமா தான் வந்து விண்ணப்பிக்க முடியும். அண்ட் நீங்க ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கணும் அப்படின்னா SECL-CIL.IN அப்படின்ற இணையதள முகவரியை நீங்க பார்த்து இதுல ஆன்லைன் மூலமா நீங்க விண்ணப்பிக்கலாம். அண்ட் நீங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இந்த மாதம் 14ஆம் தேதி. வணக்கம் மக்களே, ஷோல உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்றத நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிடுறேன். இந்தியாவுடைய முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்க நிறுவப்பட்டு வருது? சோ இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில சீக்கிரமா நீங்க டைப் பண்ணி உங்களோட பெயர் மற்றும் ஏரியாவோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அபிஷியல் எஃபி பேஜ்ல இன்னைக்கு வணக்கம் மக்களை போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

ஏழு மணி 56 நிமிடம் 50 நொடிகள் ஆகுது. சோ வணக்கம் மக்களே, ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் பாறை ஓவிய பாதுகாப்பு பூங்கா எங்க நிறுவப்பட்டு வருது அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். சோ இதுக்கான சரியான பதில் லடாக் அப்படின்றதுதான். சோ இந்த பதிலை யார் யாரெல்லாம் கரெக்டா சொல்லிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அரியலூர்ல இருந்து வீரதுரை, புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, வீரா செந்தல் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம், ஆனந்த முருகன் கோயம்புத்தூர், ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான் அன்பு கெடார், செஞ்சு சிங்கவரம் கலைவாணி கணேஷ்மா, எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், சாரி அந்த பேரை வந்து கொஞ்சம் தப்பா படிச்சிட்டேன், அண்ட் பொன்னியம்பேடு வன்னை கணேசன், பெரிய வளையம் ரவிச்சந்திரன் சாந்தி, கடலூர் ஓட்டியிலிருந்து சுரேஷ், மதுரை சோ சண்முக சுந்தரம் ஓ எஸ் ரமேஷ் பாபு, சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், கே பாரிவள்ளல், சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி, கோயம்புத்தூர் மாவட்டம். சோ இவங்க எல்லாருமே வந்து கரெக்டான பதில் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இவங்க எல்லாருக்கும் நம்மளோட விஷயத்தை சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரும் 10ஆம் தேதி வரை ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டுபாகோ ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அவர் 3 நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். MBBS, BDS உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியிலும் 9 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வினை 4,440 பேர் எழுதவுள்ளனர். சட்டப்பேரவை தேர்தல் 2026க்கான வாக்கு எண்ணிக்கை நாளை காலை நடைபெறவுள்ளது. அசாமில் 126, கேரளாவில் 140, புதுச்சேரியில் 30, தமிழ்நாட்டில் 234, மேற்கு வங்கத்தில் 293 ஆகிய தொகுதிகளில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படவுள்ளன. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 3 போலீஸ் பாதுகாப்புடன் புதுச்சேரியில் 6 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. செல்லுபடியாக

அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். பொதுமக்கள் தேர்தல் முடிவுகளையும் முன்னிலை நிலவரங்களையும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் இசி நெட் மொபைல் செயலி மூலம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:02:47. வெற்றி ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்ம புதை நிகழ்ச்சியில புதுச்சேரியில் இருக்கிற பல இடங்களை பத்திய வரலாற்று தகவல்கள், பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்குவோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, ஸோ நீங்களும், அதாவது சொல்கிறதுக்கு நான் மட்டும் இல்லை, தெரிஞ்சுக்க நீங்களும் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. இன்றைக்கி சண்டே, ஸோ லீவ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் ஸோ இந்த சண்டேவை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாருமே ரெடியாக இருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷோடவே இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இடத்த பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். புதுச்சேரின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வர்றது பீச்சு, ஃப்ரெஞ்சு காலனி, அழகிய திருக்கல். ஸோ இது மட்டும்தான். ஆனால் இதையும் தாண்டி நம்மளுடைய புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்குற ஒரு பழம்பெருமையான ஒரு இடமும் இருக்குது. ஸோ ஒரு இடம்ல நிறைய இடங்களும் இருக்குது. ஸோ அந்த வகையில் அந்த ஒரு இடத்த பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது என்ன இடமா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 102.8. ஸோ அந்த இடம் நம்மளுடைய புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம், ஓகேங்களா? ஸோ என்ன இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. ஸோ ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து ஸோ எந்த இடம் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பர், ஓகே. ஸோ ஸ்டேட்யூன் எஃப்எம் ப்ரைன் வோ 102.8 வித் மீ வெற்றி.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102 பண்ணிட்டு நீங்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை நீங்கள் யோசித்து வச்சுருந்தீங்கன்னா அந்த இடம் என்ன அப்படின்றத நான் போய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற வரலாற்று சிறப்புமிக்க இடம் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பிரம்மாண்ட வணிகத் துறைமுகமாக இருந்திருக்கு. ஸோ அந்த இடம் தான் நம்ம புதுவைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அறிக்கைமேடு. அறிக்கைமேடு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதுக்கு கேட்குது. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரிக்கு தெற்கே 6 கிலோமீட்டர் தூரத்தில் அரியங்குப்பம் ஆற்றின் கரையில் தான் இந்த அறிக்கைமேடு அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த இடத்துல இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா மாமரத்தோப்புகளும் ஒரு சில இடிந்த கட்டிடங்களும் தான் இருக்கும். ஏன்னா தொல்லியல் ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுக்கு பின்னாடி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடங்களை மூடி வச்சுட்டாங்க. ஆனாலும் ஆற்றங்கரையோரத்தில் நடந்து பார்த்தீங்கன்னா சில சிதறி கிடக்கிற பானை ஓடுகளும் செங்கற்கள் சுவடுகளும் சின்ன சின்ன மணிகளும் கிடைக்கிறதா சொல்லப்படுது. 2000 ஆண்டுகளுக்கு உங்களை அந்த பொருட்கள் அழைச்சிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது, தெரிஞ்சுக்க இணைந்திருங்கள். எஃப்எம் பிரைன்போ 102.8.

ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சாய்ரா முஜ்தபா. த ஹெட்லைன்ஸ்: எலெக்ஷன் கமிஷன் ஆர்டர்ஸ் ரீபோலிங் அக்ராஸ் ஆல் 285 போலிங் ஸ்டேஷன்ஸ் அட் பால்டா அசெம்பிளி கன்ஸ்டிட்யூன்சி இன் வெஸ்ட் பெங்கால் ஆன் த 21st ஆஃப் திஸ் மந்த். Operation Sindhu reflects government's unwavering resolve to eliminate terrorism through decisive action, says Defense Minister Rajnath Singh. Another India-bound LPG tanker safely crosses Strait of Hormuz. United States to pull over 5,000 troops out of Germany. IMD forecasts heavy rainfall over some parts of northeastern and peninsular India. Central plains to witness thunderstorms and lightning today. And Madhya Pradesh pole vaulter Kuldeep Kumar breaks national record.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 8:31:16. வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி நம்ம புதை. நம்ம புதை நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம வரலாற்று சிறப்புமிக்க நம்மளுடைய புதுவைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அரிக்கமேடு பத்தி தான் பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிட்டு வரோம். அந்த வகையில் அடுத்ததாக நம்ம தெரிஞ்சு போகிறது அதனுடைய கதைகளை பற்றி தான். எஸ், அரிக்கமேட்டின் கதையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1937 புதுச்சேரி கல்லூரியில் பணிபுரிஞ்ச பிரெஞ்சுக்காரரான திரு ரூவோ துப்ரே அப்படின்றவர் ஒரு நாள் ஒரு

பயணமாக அரிக்கமேடு பகுதிக்கு போகிறார். அப்போ அங்கே சில சிறுவர்கள் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பல பலக்கிற கற்களையும் கண்ணாடி துண்டுகளையும் அவர்கிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க. காமிச்சோன்னா அவருக்கு ஒன்றுமே புரியல என்ன இது அப்படின்றது. ஸோ இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த சிறுவர்கிட்ட பரிசு பொருட்களும் மிட்டாயும் கொடுத்து அங்கே கிடைக்கிற பொருட்களை சேமித்து வச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதான் வரலாற்றில் சொல்லப்படுது. நாள் போக அந்த சிறுவர்கள் சேமித்து கொண்டு வந்து கொடுத்த அந்த பொருட்கள் பலரினுடைய கவனத்தை ஈர்க்க பின்னாடி 1944 மார்டின் வீலர் அப்படின்ற தொல்லியல் ஆய்வாளர் அந்த இடத்தை அகழாய்வு செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போதான் அந்த இடத்தின் மண்ணுக்கடியில் ஒரு முழு நகரமே புதையண்டு கிடக்கிறது இந்த உலகத்துக்கு தெரிய வருது. அந்த அகழாய்வில் பல விஷயங்கள் தெரிய வருது. ஸோ என்னென்ன அப்படின்றத ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் ஒன் எஃப்எம் ரெயின்போ 102.8.

அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு வச்சுருக்க நிமிஷம் நம்ம புதுவை. நம்ம புதுவை நிமிஷத்தில் இன்றைக்கி நம்முடைய புதுவைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடமான அரிக்கமேடு பற்றி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஸோ அந்த அகழ்வில் என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சிது அப்படின்றத சொல்கிறேன் பாடலுக்கு அப்புறம்னு சொல்லியிருந்தேன். எஸ் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான மணிகள், நீளம் பச்சை ஊதா கருப்புன்னு பல நிறங்களில் ஆயிரக்கணக்கான மணிகள் இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இவங்க மணி உருக்கும் தொழிற்சாலையும் இங்கே வச்சுருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரோம பேரரசர் அகஸ்டர் தலை பொறிக்கப்பட்ட காசுகளும் அங்கே கிடச்சிருக்கு. அண்ட் தென் யாவனர்கள் மதுவை சேமித்து வைக்கக்கூடிய கூர்முனை ஜாடிகளும் அங்கே கிடச்சிருக்கு. யாவனர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமானிய வணிகர்களை தான் நம்முடைய முன்னோர்கள் யாவனர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே மனித உருவங்கள் கலைநுட்பத்தினுள் கூட பொறிக்கப்பட்ட சுடுமண் பொம்மைகளும், எழுத்தாணி அதாவது எலும்பில் செய்யப்பட்ட எழுத்தாணியும், கழுத்தணி, காதணி, மூக்கணி அப்படின்னு தங்க நகைகளும், அழகான வேலைப்பாடுகளுடன் கூடிய சங்கு வளையல்களும் கிடைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சாயத்தொட்டிகளும் உரைக்கிணறுகளும் கிடைச்சிருக்கு. அதனால் துணி சாயமேற்றும் தொழில் அங்கே நடந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்றில் சொல்லப்படுது. மேலும் 200 மேற்பட்ட மண்பாண்ட ஓடுகளும் தாழிகளும் கிடைச்சிருக்கு. சில ஓடுகளை தமிழ் பிராமி எழுத்துக்களான அண்டிய மகர், ஆதித்யன் போன்ற பெயர்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. அயல்நாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதிய பெரிப்ளூஸ் மற்றும் தாலமிய நூல்களில் இந்த இடத்த வந்து பொதுக்கே அல்லது பொதுக்கான்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழக கடற்கரையை ட்ரிமிக்கா அப்படின்னும், காவிரி பூம்பட்டினத்தை காமரானு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ பழமையான வரலாறு நம்மளுக்கு இருக்குன்றதை இது மூலமாக தெரிஞ்சிக்க முடியுது. அப்படியே கண்முடியே ஒரு இமேஜினேஷன் பண்ணோம் அப்படின்னா, 2000 முன்னாடி பெரிய பெரிய கப்பல்களும் ரோமானியர்களும் இங்கே வந்து வணிகம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு இமேஜினேஷன் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக இருக்குது. ஸோ தொடர்ந்துருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: எஃப் அலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு வச்சுருக்க நிகழ்ச்சி நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மளுடைய புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க அரிக்கமேடு பற்றி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் அடுத்ததாக அரிக்கமேட்டில் இன்னொரு சிறப்பான இடமும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தினா, அத்திரான் சாமியார் வீடு. இது 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப கட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ சபைக்கு சொந்தமான இடமா இருந்திருக்கு. அழகான

அந்தோப்புக்கு நடுவில் இந்த வீட்டிலையும் கூட பாடசாலைகளும் ஓய்வு இல்லங்களும் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ அது சிதைந்து போன நிலையில் தான் அங்கே இருக்கு. அதனுடைய அரிக்கமேட்டில் ஒரு புத்தர் சிலையும் இருக்கு. இந்த சிலை பார்த்தீங்கன்னா பர்மாவிலிருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதனால இந்த இடத்த பர்மா கோயில்னு கூப்பிட்டுருக்காங்க. பின்னாட்களில் அது மருவி பெருமான் கோயில்னு சொல்லப்படுது. புத்தர் சிலை இருந்த மேடு அப்படின்றதுனால புத்தர் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பொருளான அருகனை சேர்த்து அருகன் மேடு அருக்கன் மேடு அப்படின்றது மருவி பின்னாட்களில் அரிக்கமேடு அப்படின்னு சொல்லப்பட்டதா சிலர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரியங்குப்பம் ஆற்றின் மண்ணை அரித்து போகிறதுனால அரிக்கப்பட்ட மேடு தான் பின்னாட்களில் அரிக்கமேடு அப்படின்னு மானதாகவும் சொல்லப்படுது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம்ம புதிய நிகழ்ச்சியில் புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அரிக்கமேடு பற்றி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுட்டு வரும். ஸோ அந்த வகையில் நிறைவாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிக்கமேடை பார்க்கும்போது 3 கிலோமீட்டர் அளவுக்கு பூமியில் பொதிஞ்சு கிடக்கிற ஒரு மாபெரும் நகரம் தான் இந்த அரிக்கமேடு. ஆற்றலும் கூட சில பகுதி மறைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. தொழில் துறை 27 ஏக்கர் நிலத்தை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றியிருக்காங்க. இன்றைக்கு அரியாங்கத்தினுடைய ஆற்றின் கரையோரத்தில் மண்ணரிப்பின் போது பழைய பானை ஓடுகளும் செங்கல் எச்சங்களும் தென்படுறதா சொல்லப்படுது.

இப்ப நேரில் போய் பார்த்தீங்கன்னா சில பானை ஓடுகளும் செங்கற்களுடைய சுவர்களும் இருக்கும் அப்படின்னு தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே கிடைத்த பெரும்பாலான பொருட்கள் புதுச்சேரி அருங்காட்சியகத்திலும் வெளிநாடுகளிலும் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கு நம்ம புதிய நிகழ்ச்சியில் அரிக்கமேடு பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ வரும் பாடலோட நிகழ்ச்சியும் நிறைவடைகிறது.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: எப்பவும் சுத்தமாக இருக்கணும், அதுதான் நல்லதுன்னார் ஒருத்தர். நான் அப்படி தான் சார் இருக்கிறேன், தினம் ரெண்டு வேளை சோப்பு போட்டு குளிக்கிறேன்னார் இன்னொருத்தர். உடம்பு மட்டும் சுத்தமாக இருந்தால் போதாது சார், மனசும் சுத்தமாக இருக்கணும்னார் அவர். மனசை சுத்தப்படுத்துறதுக்கு என்ன சோப்பு சார் போடலான்னு கேட்டார் இவர். ஆன்மீகம்ங்கிற சோப்பு தான் அதுக்கு பொருத்தம்னார் அவர். ஆன்மாவை மேம்படுத்துகிற ஒரு முயற்சி தான் ஆன்மீகம்ங்கிறது. அந்த முயற்சியை எப்படி பண்ணுறது? மனசுக்குள்ளே குந்தியிருக்கிற வேண்டாத விருந்தாளிகளையெல்லாம் வெளியேற்றணும். வேண்டாத விருந்தாளிகளில் வந்து முக்கியமான ஒருத்தர் யாருன்னா அவர் பேர் பொறாமை. இவர் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரு குருநாதர் இருந்தார், அவர்கிட்ட ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க. ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லபடியாக தான் பழகிக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்னமோ தெரியல, கொஞ்ச நாளில் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் மனசுக்குள்ளே பொறாமைங்கிற விருந்தாளி வந்து உட்கார ஆரம்பிச்சுட்டார். அந்த சீடனும் அதுக்கு இடம் கொடுத்துட்டான். குருக்கிட்ட தான் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னும், தன்னுடைய நண்பன் வந்து கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னும் அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டுது. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணான். ஒரு நாள் விடியற் காலையில் எழுந்திரிச்சான். நேராக குருக்கிட்ட போய் அவர் முன்னாடி நின்னான். குருவே, என்னை பாருங்கள், நான் எவ்வளவு சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு உங்களை வணங்கிறதுக்காக வந்து நிற்கிறேன். ஆனால் அவன் இருக்கானே, இன்னமும் கண்ணு முழிக்கவே இல்லை, தூங்கிக்கிட்டே இருக்கிறான், தூங்கு மிஞ்சி அப்படின்னா.

0: குருநாதர் நிமிர்ந்து பார்த்தார். அப்படியா, அப்படின்னா நீயும் கூட அவனை மாதிரியே தூங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னார். ரொம்ப பொறுமையாக, என்னது நாம் எவ்வளவு தீவிரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறோம், அதுக்கு நம்ம குருநாதர் ரொம்ப பொறுமையாக இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சான். ஆச்சரியமாக அவரை பார்த்தான். குருநாதர் சொன்னார், ஆமாப்பா, நீயும் தூங்கிக்கிட்டு இருந்திருந்தா அடுத்தவனை பற்றி குறை சொல்கிறதுக்கு இங்கே வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, அதனால் அப்படி சொன்னேன் அப்படின்னாராம். சீடன் வந்து யோசிக்க ஆரம்பித்தான், அர்த்தம் புரிஞ்சுது. உடனே பொறாமையை மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சுட்டானோ, மனசு சுத்தமாயிட்டுது. மனசுக்குள்ளேருந்து விரட்ட வேண்டிய இன்னொரு விருந்தாளி, அவர் பேர் கோபம். சினம் வந்து தன்னையே கொன்னுடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். கோபத்துக்கு வந்து மனசில் இடம் கொடுக்காத சில பெரியவர்களும் உண்டு. ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து ஒரு சமயம் வந்து கோதாவரி நதியில் போய் குளிச்சுட்டு திரும்பி வந்துட்டுருக்கிறார். ஒரு பெரியவர் வர்ற வழியில் ஒரு மரத்து மேலே உட்காந்துருந்த ஒருத்தன் அவர் மேலே துப்பி போடுறான். இவர் உடனே திரும்பி போய் மறுபடியும் குளிச்சுப்பிட்டு வரார், அப்பவும் துப்புறான். அவர் கோபப்படலை, பேசாமல் மறுபடியும் திரும்பி போய் குளிச்சுட்டு வர்றார். இப்படி பல தடவை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த ஆள் தோற்று போய் அவர் காலிலே வந்து விழுறான். ஆச்சரியப்பட்டு கேட்குறான், அது எப்படிங்க, நீங்கள் கோபப்படாமல் இருக்கிறீங்களே, அது எப்படி அப்படின்னா, அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் கோபப்பட்டிருந்தா என் மனசு அசுத்தமாக இருக்கும், உடம்பு அசுத்தமானால் குளித்து சுத்தப்படுத்திக்கலாம், மனசை வந்து அப்படி சுத்தப்படுத்த முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாராம். ஆகக்கூடி மனசு அசுத்தமாகாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை. மனசை அசுத்தப்படுத்துகிற இன்னொரு விஷயம் சுயநலம். ஒரு சுயநலவாதி ஆற்றுல விழுந்துட்டார், சுழலில் சிக்கிக்கிட்டார். இன்னொரு சுயநலவாதி கரையிலிருந்து இதை பார்த்தார், ஒரு கயத்தை தூக்கி போட்டு அதை பிடிச்சிக்க சொல்லி கரையில் இழுத்து காப்பாற்றினார். அவர் கரையில் ஏறின உடனே இவரை பார்த்து, என்னை காப்பாற்றினத்துக்காக உங்களுக்கு 50 காசு கொடுக்கலாம்னு பார்க்குறேன், ஆனால் என்கிட்ட 1 ரூபாயாக இருக்குது, சில்லறையா இல்லை அப்படின்னாராம். உடனே காப்பாற்றினவர் இவரை பார்த்து, அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை தண்ணியில் விழுந்துருங்க, நான் காப்பாற்றுறேன், 1 ரூபாயாக கொடுத்துடலாம் அப்படின்னாராம். இப்படிப்பட்டவங்கள்லாம் எத்தனை தடவை தண்ணியில் விழுந்தாலும் மனசு சுத்தமாக போகிறதில்ல.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
6: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
6: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
1: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்தை தீர்க்கமான நடவடிக்கையின் மூலம் ஒழிப்பதில் மோடி அரசு கொண்டுள்ள அசைக்க முடியாத உறுதியின் பிரதிபலிப்பாகும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நம் ராணுவ வரலாற்றில் ஒரு பொற்காலமாக பதிவாகி உள்ளது என்றும் அமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு ஷவுரிய நிகழ்ச்சி கொண்டாட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு பேசினார். கடந்த April 22 பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா May 7 ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தல் 2026 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை நடைபெறவுள்ளது. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளை எண்ணும் பணியும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். இந்த வாக்கு எண்ணிக்கையானது புதுச்சேரி மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் மற்றும் தாகூர் கலை அறிவியல் கல்லூரி, காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியின் முதுகலை மையம், மாஹே ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளி, ஏனாம் டாக்டர் SRK அரசு கலைக் கல்லூரி ஆகிய 6 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்புடன் நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தேர்தல் முடிவுகளையும் முன்னிலை நிலவரங்களையும் தேர்தல் ஆணையத்தின் results.eci.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ECI நெட் மொபைல் செயலி மூலம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். IPL

ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. 14 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 இது திரையிசை நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் அருண்ராஜ் இசையமைத்த எல் பி ரேவந்த் பாடிய பாடல் தடம் படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: திரையிசை நிகழ்ச்சியில அடுத்ததா சித்துக்குமார் இசையமைத்த யுவன் பாடிய பாடல் ஜோ படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: திரைசை நிகழ்ச்சியில அடுத்ததா எனக்குள் ஒருவன் திரைப்படத்துல இருந்து பாட்டு வருது, கேக்கலா.

0: 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததா விவேகம் திரைப்படத்திலிருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம்

9:37 ஆக எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரையிசை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் களரி திரைப்படத்திலிருந்து வருது, கேட்கலாம்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: திரைசை நிகழ்ச்சியில அடுத்ததா எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் அந்த பாட்டு வருது கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்ததா யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து தனுஷ் தீ பாடிய பாடல் மாரி 2 படத்திலிருந்து வந்து கேட்கலாம்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. போர்க்களத்தில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களில் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதிலும் ஆயுதப்படையினரின் சேவை மனப்பான்மை போற்றத்தக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததையொட்டி புதுடெல்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு பேசினார். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் உள்ள பெருமளவிலான அமெரிக்க படைகள் விலக்கிக் கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். குறைந்த கட்டணத்துடன் கூடிய விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவின் ஸ்பிரிட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் 2026க்கான 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி நாளை நடைபெறவுள்ளது. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளை எண்ணும் பணியும், அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டென்மார்க்கில் நேற்று நடைபெற்ற தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி 3-2 என்ற கோல் கணக்கில் காசி அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற டெல்லி பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:57 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நீங்க உங்களுடைய பதில ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய போன் எடுங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. அதில் 7598510505 எனக்கு உங்களுடைய பேர் ஊர் அண்ட் தென் உங்களோட ஆன்சரை டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கேள்விக்கான சரியான விடை என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின் சொல்லியிருந்தேன். நிகழ்ச்சியில் உங்களுக்கான முதல் கேள்வி ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களும் ரெடியாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் மேம்பட்ட 3D சிப் பேக்கேஜிங் யூனிட் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் இன்றைக்கு உங்களுக்கான கெட் செட் கோவின் முதல் கேள்வி. ஸோ நாலு ஆப்ஷன் சொல்கிறேன், ஆன்சர் கண்டுபிடிக்க உங்களுக்கு மேபி ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் ஸோ ஆப்ஷன் ஏ புவனேஸ்வர், ஆப்ஷன் பி அமராவதி, ஆப்ஷன் சி காந்தி நகர், ஆப்ஷன் டி நொய்டா. மீண்டும் கேள்வி உங்களுக்காக நோட் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவின் முதல் மேம்பட்ட 3D சிப் பேக்கேஜிங் யூனிட் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ புவனேஸ்வர், ஆப்ஷன் பி அமராவதி, ஆப்ஷன் சி காந்தி நகர், ஆப்ஷன் டி நொய்டா. ஸோ இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா உங்களுடைய ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். 7598510505 என்ற எனக்கு உங்களுடைய பேர் ஊர் அண்ட் தென் உங்களுடைய ஆன்சரை டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு வச்சுருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. நேரம் 10:10 3 ஆயிட்டிருக்கு. ஸோ நிகழ்ச்சியில் பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அப்படின்னா இந்தியாவின் முதல் மேம்பட்ட 3D சிப் பேக்கேஜிங் யூனிட் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடையை வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓட்டியிலிருந்து சுரேஷ், அறந்தாங்கி ஐயப்பன் மற்றும் செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கணிஷ்மா. ஸோ உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். ஆப்ஷன் ஏ புவனேஸ்வர் அப்படின்னு தான் இதற்கான சரியான விடை. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அபிஸ் மெலிஃபெரா என்பது எந்த இனத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ பட்டாம்பூச்சி, ஆப்ஷன் பி சிலந்தி, ஆப்ஷன் சி நண்டு, ஆப்ஷன் டி தேனி. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அபிஸ் மெலிஃபெரா என்பது எந்த இனத்தை சேர்ந்தது? ஆப்ஷன் ஏ பட்டாம்பூச்சி, ஆப்ஷன் பி சிலந்தி, ஆப்ஷன் சி நண்டு, ஆப்ஷன் டி தேனி. ஸோ இதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க, உங்களோட ஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு 7598510505 என்ற எனக்கு உங்களுடைய பேர், ஊர் அண்ட் தென் உங்களோட ஆன்சர் டைப் பண்ணி நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாடலுக்கு அப்புறம் இதற்கான சரியான விடை என்னன்றதை நான் ஷேர் பண்ணுறேன்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அபிஸ் மெலிஃபெரா என்பது எந்த இனத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரணவிடை சொல்லியிருக்காரு வீரதுரை அரியலூர்லேருந்து. அவருக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். அண்ட் தென் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹேமலதா ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களோட முயற்சிக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். சரணவிடை ஆப்ஷன் டி தேனி. நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, தாரு பழங்குடியினர் பெரும்பான்மையாக எங்கு காணப்படுகின்றனர்? ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி ஒடிசா, ஆப்ஷன் சி ராஜஸ்தான், ஆப்ஷன் டி கேரளா. ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக சொல்கிறேன், நோட் பண்ணலாம், நோட் பண்ணிக்கிங்க. இதற்கான ஆன்சர் நீங்கள் எப்படி ஷேர் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள், 7598510505 என்ற எண்ணுக்கு உங்களுடைய பேர், ஊர் அண்ட் தென் உங்களுடைய ஆன்சரை டைப் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணிங்கன்னா பாடலுக்கு அப்புறம் சரியான விட என்னன்றதை நான் சொல்லும். ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, தாரு பழங்குடியினர் பெரும்பான்மையாக எங்கு காணப்படுகின்றனர்? ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி ஒடி.

0: ஒரிசா, ஆப்ஷன் சி ராஜஸ்தான், ஆப்ஷன் டி கேரளா.
1: நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது.

0: நேரம் 10:22 24 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், தாரு பழங்குடியினர் பெரும்பான்மையாக எங்கு காணப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி. இதற்கான சரியான விடையை சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, திண்டிவனம் முப்புலி ஐயப்பன், ஸோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி, மணிநகர் மதுரையிலிருந்து, உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், அப்புறம் மகேந்திரன், மனோஜ், சோபனா, திகிழினி, திகிழிசை, சுரேந்தர், காயத்ரி நெல்லிக்குப்பத்திலிருந்தும், அறந்தாங்கிலேருந்து ஐயப்பன், செஞ்சி சிங்கவரம், கல்லைவனை, கணிஷ்மா. ஸோ இவங்கெல்லாம் வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. ஸோ சரியான விடையை சொல்லுவாங்க மேலே, தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து முளக்காடு பாபு, திண்டிவனத்திலேருந்து முப்பிலி ஐயப்பன், அப்புறம் மதுரை மணிநகர்லேருந்து. ஸோ இவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள், முயற்சி செஞ்சவங்களுக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். சரியான விடை ஆப்ஷன் ஏ, பீகார். நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி ரெடி இருக்கு, ஸோ நீங்களும் ரெடியா இருங்க. இந்தியாவின் முதல் பிரத்யேக அணுசக்தி எரிகணை கண்காணிப்பு மற்றும் பெருங்கடல் கண்காணிப்பு கப்பலின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஐஎன்எஸ் தருண், ஆப்ஷன் பி ஐஎன்எஸ் தரணி, ஆப்ஷன் சி ஐஎன்எஸ் துரு, ஆப்ஷன் டி ஐஎன்எஸ் துர்கா. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, இந்தியாவின் முதல் பிரத்யேக அணுசக்தி எரிகணை கண்காணிப்பு மற்றும் பெருங்கடல் கண்காணிப்பு கப்பலின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஐஎன்எஸ் தருண், ஆப்ஷன் பி ஐஎன்எஸ் தரணி, ஆப்ஷன் சி ஐஎன்எஸ் துரு, ஆப்ஷன் டி ஐஎன்எஸ் துர்கா. இதற்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னா உங்களோட ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க 7598510505 எனக்கு உங்களோட பேர் ஊர் அந்த உங்களோட ஆன்சர் டைப் பண்ணி எஃப்எம் ரெயின்போக்கு ஷேர் பண்ணுங்க.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்தியாவின் முதல் பிரத்யேக அணுசக்தி எரிகணை கண்காணிப்பு மற்றும் பெருங்கடல் கண்காணிப்பு கப்பலின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். ஆப்ஷன் ஏ ஐஎன்எஸ் தருண், ஆப்ஷன் பி ஐஎன்எஸ் தரணி, ஆப்ஷன் சி ஐஎன்எஸ் துருவ், ஆப்ஷன் டி ஐஎன்எஸ் துர்கா அப்படின்னு சொல்லி இதற்கான சிறனியுடைய வாட்ஸ்அப் மூலமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. மகேந்திரன், மனோ, சோபனா, திகழனியன், திகழிசை, சுரேந்தர், காயத்ரி, நெல்லிக்குப்பத்திலிருந்து, அருந்தாங்கிலிருந்து ஐயப்பன். ஸோ அவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி, மணிநகரம் மதுரையிலிருந்து, மற்றும் செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி கனிஷ்மா, தூத்துக்குடி மாவட்டத்து முள்ளக்காடிலிருந்து பாபு. ஸோ அவங்களுடைய முயற்சிக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். இந்தியாவின் முதல் பிரத்யேக அணுசக்தி எரிகணை கண்காணிப்பு மற்றும் பெருங்கடல் கண்காணிப்பு கப்பலின் பெயர் ஆப்ஷன் சி ஐஎன்எஸ் துருவ்.

0: நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில்

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. என்ன நிமிஷம் நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்கோம். ஸோ அந்த வகையில் அடுத்ததாக உங்களுக்கான கேள்வி ரெடியாக இருக்கும். ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. யூனிவர்சல் சோஷியல் ப்ரொடக்ஷன் இன் சேஞ்சிங் லேபர் மார்க்கெட்ஸ் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. ஆப்ஷன் ஏ உலக வங்கி, ஆப்ஷன் பி சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, ஆப்ஷன் சி சர்வதேச தொழிற்சங்க கூட்டமைப்பு, ஆப்ஷன் டி ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபை. மீண்டும் கேள்வி உங்களுக்காக. யூனிவர்சல் சோஷியல் ப்ரொடக்ஷன் இன் சேஞ்சிங் லேபர் மார்க்கெட்ஸ் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ உலக வங்கி, ஆப்ஷன் பி சர்வதேச தொழிலாளர் அமைப்பு, ஆப்ஷன் சி சர்வதேச தொழிற்சங்க கூட்டமைப்பு, ஆப்ஷன் டி ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபை. இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் 7598510505 உங்களுடைய பேர் ஊர் அண்ட் தென் உங்களோட ஆன்சர் டைப் பண்ணி நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு ஷேர் பண்ணுங்கள். பாடலுக்கு அப்புறம் சரியான விடை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: தினந்தோறும் அகத்தி இலையையும் அகத்தி பூவையும் சமைத்து உணவில் சேர்த்துக் கொண்டால் உடலில் தோன்றும் வெப்பம் தணிவதோடு பித்தம் நீங்கும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டு கெட் செட் கோ கேம் ஷோ. பாடலுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, யூனிவர்சல் சோசியல் ப்ரொடக்ஷன் இன் சேஞ்சிங் லேபர் மார்க்கெட்ஸ் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை சொல்லியிருக்காங்க மணிநகர் மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி. அவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். அண்ட் தென் ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க தெற்கிருப்பு மணிகண்டன் மற்றும் கடலூர்லேருந்து வெங்கடேசன். ஸோ அவங்களுடைய முயற்சிக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் மிகப்பெரிய அளவிலான தனியார் தங்க சுரங்கத்தை எங்கு தொடங்கப்பட உள்ளது? மீண்டும் கேள்வி உங்களுக்காக, இந்தியாவின் முதல் பெரிய அளவிலான தனியார் தங்க சுரங்க திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி தெலுங்கானா. இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா உங்களுடைய போன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, உங்களுடைய பேர், ஊர் அண்ட் தென் உங்களுடைய ஆன்சர் டைப் பண்ணிவிட்டு 7598510505 வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் கேள்வி உங்களுக்காக, இந்தியாவின் முதல் பெரிய அளவிலான தனியார் தங்க சுரங்க திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி ஆந்திர பிரதேசம், ஆப்ஷன் டி தெலுங்கானா.

ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன், அதற்கான ஆன்சர் என்னன்றதே நான் சொல்லாமல் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டேன். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல் சோஷியல் ப்ரொடக்ஷன் சேஞ்சிங் லேபர் மார்க்கெட்ஸ் என்ற தலைப்பின் அறிக்கை வெளியிட்ட அமைப்பு இது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான ஆப்ஷன் பி சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அப்படின்னு தான் சரியான முடி. ஸோ பாடலுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் பெரிய அளவிலான தனியார் தங்க சுரங்க திட்டம் எங்கு தொடங்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடையை சொல்லியிருக்காங்க அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, திண்டிவனம் முப்புலி ஐயப்பன் அறந்தாங்கியிலிருந்து ஐயப்பன்

செஞ்சி சிங்கவரம், கலைவாணி கணேஷ்மா, அவங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க மணிநகர் மதுரிலிருந்து சோ சண்முகசுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி, மற்றும் உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் அண்ட் தென் வெங்கடேசன். ஸோ அவங்களோட முயற்சிக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி, ஆந்திர பிரதேசம்.

நிகழ்ச்சியில் உங்களுக்கான அடுத்த கேள்வி, விஸ்வசூத்ர முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ ஆளில்லா விமான உற்பத்தி, ஆப்ஷன் பி ஏவுகணை மேம்பாடு, ஆப்ஷன் சி கைத்தறி மேம்பாடு, ஆப்ஷன் டி திறன் மேம்பாடு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக, விஸ்வசூத்திரா முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ ஆளில்லா விமான உற்பத்தி, ஆப்ஷன் பி ஏவுகணை மேம்பாடு, ஆப்ஷன் சி கைத்தறி மேம்பாடு, ஆப்ஷன் டி திறன் மேம்பாடு. இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணும், உங்களுடைய போன் எடுங்க, வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, உங்களுடைய பேர் ஊர் அண்ட் தென் உங்களோட ஆன்சரை டைப் பண்ணிட்டு 7598510505 எனக்கு வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணுங்க.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேரம் 10:55 அருணுடைய ஆற்றுக்கு எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு வச்சிருக்கிற நிகழ்ச்சி கெட் செட் கோ கேம் ஷோ. பாடலுக்கு முன்னாடி நிகழ்ச்சி நிறைவான கேள்வி நான் கேட்டிருந்தேன், என்னன்னா விஸ்வசூத்திரம் முன்னெடுப்பு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கைத்தறி மேம்பாடு. இதற்கான சரியான விடை சொல்லியிருக்காரு அந்தோனி ராஜ் சென்னையிலிருந்து. அவருக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள். ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க மணிநகர் மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய் மீனாட்சி மற்றும் அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன். அவங்களுடைய முயற்சிக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுகள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நிகழ்ச்சியில் கேள்விகள் அதற்கான தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரும்பாடலோட நிகழ்ச்சி நிறைவடைகிறது.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. மேற்கு வங்க மாநிலம் தெற்கு

0: 4. பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற ஒட்டுமொத்த வாக்குப்பதிவையும் ரத்து செய்யும் முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அத்தொகுதியில் உள்ள துணை வாக்குச்சாவடிகள் உட்பட மொத்தம் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் இம்மாதம் 21 மறு வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும், தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே மாதம் 24 எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்தை தீர்க்கமான நடவடிக்கையின் மூலம் ஒழிப்பதில் மோடி அரசு கொண்டுள்ள அசைக்க முடியாத உறுதியின் பிரதிபலிப்பாகும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நம் ராணுவ வரலாற்றில் ஒரு பொற்காலமாக பதிவாகியுள்ளது என்றும் அமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு ஷவுரியா நிகழ்ச்சி கொண்டாட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு பேசினார். கடந்த ஏப்ரல் 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா மே 7 ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வரும் 10 வரை ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டினிடாட் டுபாக்கோ ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது அவர் 3 நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். MBBS, BDS உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியிலும் 9 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வினை 4,440 பேர் எழுதவுள்ளனர். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களில் இன்று பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 வணக்கம்.
1: நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: तो अजय जी, चलते चलते हमारे माध्यम से आप सभी लोगों से क्या कहना चाहेंगे?
1: मैं सभी लोगों से सहयोग की अपील करना चाहता हूँ।
0: जी, तो बहुत बड़ी चुनौती ये सामने है, बहुत बड़ा काम है, और आज के हमारे इस कार्यक्रम के माध्यम से हमारे सभी जो दोस्त हैं, श्रोता मित्र हैं, वो समझ गए होंगे कि कितने लंबी प्रक्रिया है और बहुत सारे लोग इसमें जुड़े हुए हैं। तो हमें भी अपनी ओर से सहयोग करना है, और जैसा अजय जी ने कहा कि सहयोग की अपील जो है वो विभाग हम सभी से कर रहा है। सही जानकारी दें, समय से जानकारी दें, सतर्क भी रहें, लेकिन साथ ही जो परस्पर भरोसा है वो बनाकर रखें, क्योंकि जो ये प्रक्रिया है जनगणना की, ये कहीं ना कहीं दीर्घकालीन उद्देश्य के साथ में है। इसके लक्ष्य यही है कि हमारा लाभ हो सके, हमें फायदा पहुंचाया जा सके। तो अजय जी, बहुत बहुत धन्यवाद। आकाशवाणी परिवार की ओर से मैं आपको कहती हूँ, आज आप हमारे स्टूडियो में आए, आपने हमें जनगणना के विषय में बहुत विस्तार से ये जानकारी दी, बहुत बहुत धन्यवाद आपका।
1: आभार आप।
0: जी, डॉक्टर जितेंद्र गौड़ा, आपका भी बहुत बहुत धन्यवाद। बहुत ही सरल शब्दों में ये पूरी प्रक्रिया आपने हमें समझाई, और अब हमें पता है कि कौन सी वेबसाइट है, क्या प्रक्रिया है, क्या तारीख है। तो हम इस कार्यक्रम के माध्यम से ये जो जानकारी आपने हमारी बढ़ाई है, उसके लिए आपके आभारी हैं।
2: बहुत बहुत धन्यवाद।
0: तो कार्यक्रम संयोजक प्रमोद कुमार वत्स के साथ, कार्यक्रम प्रस्तुतकर्ता शाहनवाज खान के साथ, मैं नीलम अलकानिया, पोस्ट बॉक्स नंबर 111 से अब आप सभी से लेती हूँ अनुमति। नमस्कार।
3: अभी आप सुन रहे थे कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111।
4: पोस्ट बॉक्स नंबर 111।
5: आकाशवाणी पुदुचेरी वानिलयम FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் இதுவரை கேட்டது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், டெல்லி அஞ்சல். தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. அக்னி நட்சத்திரம் எனும் கத்திரி வெயில் நாளை தொடங்கி May 28 முடிவடைகிறது. இந்த காலகட்டத்தில் வழக்கத்தை விட வெயில் மிகவும் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அக்னி நட்சத்திரம் என்பது சூரியன் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சில நாட்களை குறிக்கும். இந்நாட்களில் வெப்பம் மிக அதிகமாக உணர முடியும். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் 2026 வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளதை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. புதுச்சேரி மகளிர் பொறியியல் கல்லூரி, மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் மற்றும் தாகூர் கலை அறிவியல் கல்லூரி, காரைக்கால் அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரியின் முதுகலை மையம், மாஹே ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாம் டாக்டர் SRK அரசு கலைக் கல்லூரி ஆகிய 6 வாக்கு எண்ணிக்கை மையங்களில் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி 3 பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. செல்லுபடியாகும் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டுமே மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். மேலும் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்குள் மொபைல் போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளிப்படையான மற்றும் முறையான வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு பி ஜவஹர் தெரிவித்தார். பொதுமக்கள் தேர்தல் முடிவுகளையும் முன்னிலை நிலவரங்களையும் தேர்தல் ஆணையத்தின் results.eci.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ECI நெட் மொபைல் செயலி மூலம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். வாக்கு எண்ணிக்கையொட்டி அனைத்து சாராயம், கள் மற்றும் மது கடைகளை மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் இன்று பிற்பகல் 3:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1:00. வணக்கம்.
5: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:33. வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் அண்ட் வெல்கம் இது வணக்கம். இது உங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் பிரைன் பூவின் திரை இசை நிகழ்ச்சியில் நான் உங்க அன்பு சகோ ஆர்ஜே வெற்றி.

0: பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர், எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
1: பர்னிச்சர்க்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான். மங்களன் மங்கள்,
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: திரையிசை நிகழ்ச்சி தோக்கமாக பாடல் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் அன்புக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்ட ஸ்ரீ நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் ஜானி திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் ஜென்சி.
3: Just listen.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 12:20 20 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. FM ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் கர்ஜனை திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் மலேசியா வாசுதேவன்.

0: அலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

0: 98.8.
1: திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் பூழி வாசலே திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் கே ஜே யேசுதாஸ்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: திரைசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் தென்றலை எண்ணித்தொடு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியுடன் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட்வாட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட்டி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் பதிவிட்டுள்ள செய்தியில், அவர்களின் பரந்த அனுபவமும் பல்வேறு விவகாரங்கள் குறித்த ஆழமான புரிதலும் கொள்கை உருவாக்கத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் புத்தாக்கம் மற்றும் வளர்ச்சியை தூண்டுவதற்கு அவர்களின் பங்களிப்பு உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்த அவர், அவர்களின் பதவிக்காலம் மிகுந்த பயனுள்ளதாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் அமைய வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை உறுதியான செயல்பாட்டின் மூலம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு மே 7 தொடங்கப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் முதலாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஷௌர்யா என்ற நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய போது திரு ராஜ்நாத் சிங் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 22 பஹல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக மே 7 இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடங்கியது. இந்த ராணுவ நடவடிக்கை பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ ஆகிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் இன்று காலை ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகரை சென்றடைந்தார். ஜமைக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் காமினா ஜே ஸ்மித் தன்னை வரவேற்றதாக டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பதிவில் பகிர்ந்துள்ளார். அடுத்த 2 ஜமைக்காவின் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேச ஆவலுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சுரினாம் மற்றும் டிரினிடாட் டொபாகோ நாடுகளுடன் இந்தியாவின் அரசியல் ஈடுபாட்டை தொடரவும் நீண்டகால நட்புறவுகளை மேம்படுத்தவும் இந்த பயணம் உதவும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. நாளை காலை 8 தபால் வாக்கு எண்ணிக்கையுடன் தொடங்கி பின்னர் அதனைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு எந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். வாக்கு எண்ணிக்கையையொட்டி தேவையான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேற்குவங்கம், கேரளம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் 126 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் 722 போட்டியிட்டனர். நாளை அங்குள்ள 35 மாவட்டங்களில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்க மாநிலத்திலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு கூடுதல் நுண் பார்வையாளர்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் வாக்கு எண்ணிக்கைக்காக 15,000 அதிகமான அலுவலர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது.

0: தமிழ்நாட்டில் நடைபெற்ற 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தலில் சுமார் 4,87,00,000 வாக்காளர்கள் தங்களது வாக்குரிமையை செலுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கான தேர்தலில் 294 வேட்பாளர்கள் தேர்தலை சந்தித்தனர். அங்குள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கையும் நாளை நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 3 மையங்களிலும் காரைக்கால், யானம், மாஹே ஆகிய இடங்களில் தலா ஒரு மையத்திலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்று முடிந்த வாக்குப்பதிவை ரத்து செய்து இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள அனைத்து 285 வாக்குச்சாவடிகளிலும் வருகிற 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை 24 தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29 தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடத்தப்பட்டதாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் விளக்கியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4 தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்கா தனது படைகளை வெகுவாக குறைக்கப் போகிறது என்றும், 5,000 அதிகமான எண்ணிக்கையிலான வீரர்கள் குறைக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஜெர்மனியின் பாதுகாப்பு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் பேசுகையில், அமெரிக்காவின் இந்த திட்டமிடப்பட்ட படை குறைப்பு நடவடிக்கை ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று கூறினார். மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் MT சர்வ் சக்தி என்ற LPG சரக்கு கப்பல் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. இந்தியாவுக்கு கொண்டுவரப்படும் 46,313 மெட்ரிக் டன் LPG எரிவாயுவை ஏற்றிவரும் இந்த கப்பலில் 18 இந்தியர்கள் உட்பட மொத்தம் 20 பணியாளர்கள் உள்ளனர். இந்த கப்பல் இந்த மாதம் 13 தேதி விசாகப்பட்டினத்தை வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதை அமைச்சகத்தின் உயர் அதிகாரி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், அந்த பிராந்தியத்தில் உள்ள அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக இருப்பதாகவும், அசம்பாவிதங்கள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என்றும் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல்களுக்கு இடையே ஒபேக் பிளஸ் நாடுகள் வரும் ஜூன் மாதத்தில் கச்சா எண்ணெய் உற்பத்தி இலக்கை உயர்த்த கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளன. அடுத்த மாதம் முதல் எண்ணெய் உற்பத்தி இலக்கை நாள் ஒன்றுக்கு சுமார் 188,000 பேரல்களாக உயர்த்த இந்த நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புவிசார் அரசியல் நெருக்கடி காரணமாக இந்த அமைப்பில் இருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறியுள்ள சூழலில் உற்பத்தி இலக்கு உயர்த்தப்படுவது இது 3வது முறையாகும். ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறிய பிறகு ஈரான் உள்ளிட்ட 21 நாடுகள் ஒபேக் பிளஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று மதியம் 2 தொடங்கி மாலை 5 வரை நடைபெறுகிறது. தேர்வு மையத்திற்குள் நுழைய மதியம் 1:30 வரை மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் இந்த தேர்வை எழுதுகின்றனர். 5,560 மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 31 மையங்களில் 2,00,000 மாணவர்கள் பங்கேற்கின்றனர். சென்னையில் 41 மையங்களில் 23,000 பேர் தேர்வை எதிர்கொள்கின்றனர். தேர்வு எழுத வரும் மாணவர்கள் தங்களின் அனுமதி சீட்டுடன் சேர்த்து அசல் புகைப்பட அடையாள சான்று ஒன்றை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியின் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். தீயை அணைப்பதற்காக 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. இன்று காலை மணி 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாக டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி திரு முகேஷ் வர்மா செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் தீ பிடித்ததாக அவர் தெரிவித்தார்.

0: தீயணைப்பு வீரர்களின் மீட்பு பணியில் 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாக அவர் மேலும் கூறினார். இதற்கிடையே இந்த துயரமான தீ விபத்து சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரன்ஜித் சிங் சந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். ஒடிசாவின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி இந்த சாதனையை படைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான மோடி அரசின் தளர்வற்ற மன உறுதியின் பிரதிபலிப்பு என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 சட்டப்பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 தொடங்குகிறது. ஜெர்மனியில் உள்ள அமெரிக்க படைகளின் எண்ணிக்கையை கணிசமாக குறைக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தேசிய உள்ளரங்கு தடகள போட்டியின் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியம் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
3: ஞானம் வந்து போகும் வரையிலும் மைத்ரேயை ஒரு பரபரப்பு ஆட்கொள்கிறது. சென்ற பிறகோ அன்றைய வகுப்பில் அவள் பேசிய கருத்துக்களே சிந்தையை கிளர்த்துகின்றன. அநேகமாக அவள் பேசி முடித்த பின்னரோ இடையிலோ மைத்ரேயி ஏதேனும் ஐயப்பாட்டுக்கு விளக்கம் கேட்கும் வகையில் எழுந்து நிற்கிறாள். அது உண்மையான சந்தேகமே இல்லை. அவளுடன் பேச வேண்டும், தனிப்பட்ட முறையில் அவளை அணுக வேண்டும். அவளை பற்றி அறியும் முன் தன் வரலாற்றையும் குறைகளையும் அவளிடம் கொட்டிவிட வேண்டும் என்ற உந்துதலில் விளையும் செயலே அது. ஒரு சனிக்கிழமை அவளுக்கு பகல் 11 கணக்கு ஆசிரியை பள்ளியில் வகுப்பு வைத்திருக்கிறாள். வகுப்பு முடிய 3 ஆகிவிடுகிறது. அதற்கு பிறகு வெகு நேரம் பஸ் கிடைக்காமல் காத்திருந்த மைத்ரேயி ஞானம்மாளின் 1 நேரத்தை தவறவிடக்கூடாது என்ற பரபரப்புடன் நடந்தே வருகிறாள். 3:15 பகல் உணவு கொள்ளவில்லை என்ற நினைவில்லை. நேராக அவள் புத்தகங்களுடன் பிரார்த்தனை மண்டபத்துக்கு வருகிறாள். ஞானம் பேச்சை தொடங்கியிருக்கவில்லை. மற்ற பெண்களுடன் ஏதோ பேசி சிரித்து கொண்டிருக்கிறாள். எல்லோரும் ஒருமித்து சிரிக்கும் ஒலி படியேறும் போதே புலனாகிறது. விரைந்து படியேறி அவள் கடைசி வரிசையில் அமரும்போது எல்லாருடைய கவனமும் அவள் மீது படுகிறது. இங்கே வாமா மைத்ரேயி. மணிக்கணும் மேடம், நேரமாயிட்டது என்று தலை குனிந்து நிற்கிறாள் மைத்ரேயி. ஞானம் புன்னகை செய்கிறாள். நேரமானதுக்கு நான் எப்படி மன்னிப்பது? சாப்பிட்டாயா? மைத்ரேயிக்கு சட்டென்று மறுமொழி கூற தெரியவில்லை. உண்மையில் பசி எங்கோ சாம்பர் குவியலுக்குள் நெருப்பாக இருக்கிறது. காலையில் 8:30 குடித்த கஞ்சிக்கு பிறகு குடலில் ஒன்றும் விழவில்லை. அந்த சாம்பர் குவியலை ஞானம் ஊதிவிடுகிறாள். போ, சாப்பிட்டு விட்டு வா. இன்னும் கொஞ்ச நேரம் வள்ளியையும் முத்தம்மாளையும் பாடச் சொல்றேன் என்று ஞானம் கூறுகிறாள். முத்தம்மாளும் வள்ளியும் பாடுகிறார்களா? அவர்கள் பொலபலவென்று வசை பாடுவதில்தான் வல்லவர்கள் என்றல்லவா மைத்ரேயி நினைத்திருக்கிறாள். மைத்ரேயி சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் சமையல் கட்டுக்கு ஓடுகிறாள். அவளுடைய சாப்பாடு புழுங்கலரிசி சோற்றில் ஊற்றி பசைய ஒரு காரக்குழம்பு, காய்கூட்டென்று ஒரு உருப்புரியா மொந்தை, மோரென்று பெயர் படைத்த ஒரு திரவம். சமையல் கட்டு துப்புரவாக இருக்கிறது. படிப்பறையில் தட்டோடு வைத்திருக்கிறார்களோ சமையல்காரி முத்தம்மா? ஓடி வந்து படிப்பறையில் சுற்றும் முற்றும் பார்க்கிறாள். இல்லை, சாப்பிடும் கூடத்துக்கே மீண்டும் வருகிறாள். மரத்தட்டு வரிசையில் அவளுடைய 23

0: என் தடுப்பில். அவளுடைய தட்டும் குவளையும் அவளை பரிதாபமாக நோக்குகின்றன. இன்று அவள் பகல் பட்டினி. இது மைத்ரேயிக்கு முதல் தடவை அல்ல, மூன்றாம் தடவை. யாரேனும் அவள் உணவை உண்டு விடுவார்கள். சமையல்கார முத்தம்மாவே பெரும் தீனிக்காரி. அருகிலே அவளுக்கு பெண் பிள்ளை என்று குடும்பம் இருக்கிறது. நஞ்சானும் குஞ்சானுமாக சமையல் கட்டில் அவ்வப்போது வந்து உறவாடுவதை அவள் பார்த்திருக்கிறாள். இன்று ராசம்மா உடல்நிலை சரியில்லாமல் காய்ச்சலாக படுத்திருக்கிறாள். இனி 5 மணிக்கு தேநீர் கொடுப்பார்கள் என்ற நினைவு வருகிறது. சில விடுமுறை நாட்களில் புரை பிஸ்கொத்தும் கொடுப்பார்கள். பானையிலிருந்து வெறும் நீரை எடுத்து குடித்துவிட்டு அவள் மண்டபத்துக்கு விரைந்து வருகிறாள். முத்தம்மா அழகாக பிரலாபித்து அழுது கொண்டிருக்கிறாள். உன்ற பூவான முகத்திலே பொட்டிட்டு பார்க்கலையே, பொட்டிட்டு பார்க்கலையே, மையிட்டு பார்க்கலையே, மையிட்டு பார்க்கும் முன்னே, மறுக்கொழுந்து சூடும் முன்னே, மறுக்கொழுந்து சூடும் முன்னே, மன்னவனார் பார்க்கும் முன்னே, மாப்பாவி ஆக்கிவிட்டு மண்ணுக்கு போனாளே, ஏ ஏ ஏ என்ற ஓலக்குரல் அந்த பிரார்த்தனை மண்டபம் முழுவதும் சென்று முட்டுவது போல் இருக்கிறது. ஒருவரும் சிரிக்கவில்லை. முத்தம்மா வெறும் பொழுதுபோக்குக்காக நாட்டுப்பாடல் என்ற பெயரில் பிரலாபித்து அழவில்லை. உண்மையில் மாண்டு போன தன் செல்வச் சிறுமகளின் சடலத்தை மடியில் போட்டுக்கொண்டு தாயொருத்தி கரையும் துயரப் புலம்பலையாது. ஞானம்மாளின் கண்களும் கசிகின்றன. சூழலே கனக்கிறது. முத்தம்மா சொற்களை மறந்து உண்மையில் தேம்பி தேம்பி அழுகிறாள். அந்த துயர அலைகள் அங்கு அமர்ந்திருந்தவர் உள்ளங்களிலெல்லாம் சோக இழைகளை மீட்டிவிட்டால் போல் எல்லோரும் அந்த கனத்த சூழலை கலைக்க மனமில்லாதவர்களாய் ஒன்றியிருக்கின்றனர். அப்போது ஞானம் எழுந்து முத்தம்மாவிடம் வருகிறாள். அழாதே முத்தம்மா, அழாதே என்று மெதுவாக முதுகை தொடுகிறாள். நினைப்பு வந்துட்டது, சே என்று கண்களை துடைத்துக் கொள்கிறாள் அவள். உன் குழந்தையா முத்தம்மா, அழாதே. என்ன வயசு? 2 வயசு அம்மா. ஆப்பு வாங்கி தெரியான்னு கேட்டுக்கிட்டே கண்ணை மூடிடுச்சு. ஏன் சீக்கு வந்ததா? பாவி, பால் வாங்க காசு இல்லாமல் பரதேசியாக இருந்தேன். வயிற்றுக்கடுப்பு வந்து செத்து போச்சுமா. பித்து பிடிச்ச மாதிரி போய் மறுக்க விட்ட இடத்துக்கே போய் குழியில் விழுந்தேன். ஒரு குழந்தை பெண்மையின் உடல் வேட்கையை தூய அன்பாக மாற்றி சமுதாயத்தில் அவளை நோக்கும் இன்னல்களை எதிர்த்து வாழ துணிவு கொடுக்கிறது என்ற உண்மையை அவள் விண்டு வைத்தால் போல் இருக்கிறது. குழந்தை மனித குலத்துக்கு இறைவன் தந்திருக்கும் பால் உணர்வின் புனித நோக்கமே அதுதான். கணநேர நுகர்ச்சியின் விளைவை பெண் கட்டாயமாக ஏற்றுத்தான் சுமக்கிறாள். அந்த சுமையே ஒரு வகையில் அலைக்கடலின் கரையோரமாக அவள் அசையாது நிற்கும் நங்கூரமாக அமைகிறது. குழந்தை என்ற அந்த சுமை வேண்டாத பொறுப்பாக வந்து ஒட்டி கொண்டாலும் தாய்மை என்ற இயல்பான இனிய பாச உணர்வுகளை அது எந்த நிலையிலும் கிளர்த்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த ஈரத்தில் அவள் புனிதம் கெடாமலும் வாழ முடிகிறது. அதை இழந்ததும் அலைக்கடலின் கரையோரம் நிற்க நங்கூரத்தை அவள் இழந்து விடுகிறாள். ஞானம் தனக்கு தோன்றியதைத்தான் கூறுகிறாள். பெண்கள் எல்லோரும் ஆமாம் ஆமாம் என்று கூறுவது போல் அவளையே நோக்கியிருக்கின்றனர். மைத்ரேயின் உள்ளத்திற்கு அவளுடைய கருத்து முரணாகப்படுகிறது. அப்படியானால் சந்தர்ப்பவசத்தால் தன்னை இழந்தவள் கட்டாயமாகவேனும் வேண்டாத சுமையினால் தான் இழிவான நிலைக்கு தன்னை ஆளாக்கி கொள்ளாமல் மீள்கிறாளா? இல்லாவிட்டால் தன்னைத்தானே அவள் காப்பாற்றிக் கொள்ள மாட்டாளா? எனக்கு நீங்கள் சொல்வது சரியாகப்படவில்லை மேடம் என்று எழுந்து நிற்கிறாள் மைத்ரேயி. ஓ, நீ வந்துவிட்டாயா? சாப்பிட்டாச்சா அதற்குள்? என்ன சாப்பிட்டாய் சொல். மைத்ரேயி சிறிது நேரம் விழிக்கிறாள். காலையில் அன்றைய சமையல் என்னவென்ற திட்டத்தை அவள் கேட்கவில்லை. எனினும் பாகற்காய் சாம்பார், கருணைக்கிழங்கு கூட்டு என்று ஏதோ நினைவில் கூறி வைக்கிறாள். யாரோ ஒருத்தி கழுக்கென்று சிரிக்கிறாள். மீனாட்சி இன்னைக்கு பீர்க்கங்காய் கூட்டு வெண்டைக்காய் சாம்பார் என்று அறிவிக்கிறாள். ஒரே வழவழ, அதான் நெஞ்சில் நிற்காமல் முழுங்கி இருக்கிறாய். ஆனா பாகற்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் வித்தியாசம் தெரியலையே உனக்கு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதிய புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜ்

0: தா இதழ்கள் புதின தொடர் வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. மேற்காசியாவில் பதற்றமான சூழல் இருந்த போதிலும் மக்கள் பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு சொந்தமான எம்டி சர்வசக்தி வர்த்தக கப்பல் 46,313 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு மற்றும் 18 இந்திய மாலுமிகள் உட்பட மொத்தம் 20 மாலுமிகளுடன் நேற்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாகவும் இக்கப்பல் வரும் 13 விசாகப்பட்டினம் துறைமுகம் வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 ஃபர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற ஒட்டுமொத்த வாக்குப்பதிவையும் ரத்து செய்யும் முடிவை தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அத்தொகுதியில் உள்ள துணை வாக்குச்சாவடிகள் உட்பட மொத்தம் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் இம்மாதம் 21 மறு வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே மாதம் 24 எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று நாடு முழுவதும் பிற்பகல் 2 முதல் மாலை 5 வரை நடைபெறுகிறது. புதுச்சேரியிலும் 9 மையங்களில் நடைபெறும் இத்தேர்வினை 4,440 பேர் எழுதவுள்ளனர். காலை 11 முதல் பிற்பகல் 1:30 வரை மட்டுமே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவர். அதன் பிறகு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சேவை ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் அல்லது சுதந்திர போராட்ட வீரர் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்கள் தங்களது வாழ்க்கை சான்றிதழை மே 4 முதல் மே 29 வரை வேலை நாட்களில் மாஹேவில் உள்ள துணை கருவூலத்தில் சமர்ப்பிக்குமாறு மாஹே கணக்குகள் மற்றும் கருவூலங்கள் இயக்குநரக துணை கருவூல அதிகாரி கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய தென் மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி FM ரெயின்போவின் திரை இசை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அன்பு சுகா RJ வெற்றி.

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள். திரையிசை நிகழ்ச்சி தோக்கமாக பாடல் கேட்கலாம். விஜயானந்த் இசையில் நான் அடிமேலை. திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணிய குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளையராஜாவின் இசைகள் உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

நேரம் 1:24:53. திரை இசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் முடிவல்ல ஆரம்பம் திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர் வி. ஜெயச்சந்திரன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT இன் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
3: அம்மன் TRY TMT கம்பிகள்.
4: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 KHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும்

0: 90.8.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்ட ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி திரையிசை. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் ஓ மானே மானே திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 1:42:13. திரைசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் TRY TMT கம்பிகளின் காலத்தை வென்ற கானங்கள்.
2: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் TRY TMT கம்பிகள்.
1: நேரம் 2:15:31 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம், படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து.

கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் பி சுசீலாவின் குரலில் பாடல் கேட்கலாம். சித்தி திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள்.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். இரு மலர்கள் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலத்தை வென்ற கானங்கள்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: நேரம் 2

0: வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
1: அம்மன் TRY TMT கம்பிகள்.
2: நேரம் 2:29:59 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் பி. சுசிலாவின் குரலில் வரும் பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேரம் 2:40:55. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது காலத்தை வென்ற காணங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலத்தை வென்ற காணுங்கள்.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: 2:46:05 காலத்தை வென்ற காணங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். திருவருட் செல்வர் திரைப்படத்திலிருந்து.

0: நெருக்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேராரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 2:51:37 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கண்ணதாசன் வரிகளில், வேதாவின் இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனின் குரலில் வரும் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். வாளியின் வரிகளில் வி குமாரின் இசையில் பி சுசிலா மற்றும் கே ஜமுனா ராணி குரலில் வரும் பாடல் இரு கோடுகள் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:02 18 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு
1: பாடல் கேட்கலாம். பில்லா 2 திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா, தன்விஷாத் மற்றும் சுவியின் குரலில் வரும் பாடல்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேரம் 3:11, 48 நொடிகளில் திரைசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கோலி சோடா திரைப்படத்திலிருந்து.

0: ஆவாரம் பூவை சமைச்சு சாப்பிட்டு வந்தா நீரிழிவு, நீர்வேட்கை, வறட்சி, உட்சூடு போன்ற பிரச்சனைகள் சரியாகும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நேரம் 3:17:23 நொடிகளில் திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். வேழம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 3:22. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இல் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேரம் 3:30, 10:00. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 3:40.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும்

0: நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 3:45:42. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். காஷ்மோரா திரைப்படத்திலிருந்து.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் எல்பிஎல்எஸ் இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேரம் 3:49:29 நொடிகளில் திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கனா திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: திரைசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். டக்கர் திரைப்படத்திலிருந்து

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ, ஹாய், குட் ஈவினிங். நேரம் 4:41. இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நிகழ்ச்சியில் கேட்கலாம் நான் இ படத்திலிருந்து பாடல்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா.

0: தேவையில்லை.
1: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: திரை இசையில் கேட்கலாம் வெப்பம் படத்திலிருந்து பாடல். நேரம் 4:06:13.

ஒன்லியான ரெயின்போ 102.8 நேரம் 4:10:55 திரையிசையில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். 24 படத்திலிருந்து

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 4:16 நிமிடம், 13 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. சுப்ரியா ஜோஷி, ஹேமச்சந்திரா, ஸ்ரீனிவாசன் குரல்களில் பாடல் கேட்கலாம். சலீம் படத்திலிருந்து.

மெலடி பாடல்களை கேட்டு மணிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. நேரம் 4:41:46. பாடல் கேட்கலாம் சஹா படத்திலிருந்து.

திரையிசையை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரம் 4:26:52. ஒளிக்கேற்கும் பாடல் குக்கு படத்திலிருந்து.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:32:45 திரையிசையில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ரம்மி படத்திலிருந்து

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: திப்பு பிரவீன் சாய்வி ஸ்ரீ மதுமிதா குரல்களில் பாடல் கேட்கலாம். இருமுகன் படத்திலிருந்து. நேரம் 4:37:56 கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் TRY TMT. அம்மன் TRY TMT வலிமை ஒரே சீரா இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை.
6: அம்மன் TRY TMT கம்பிகள்.
7: ராஜு குரல்களில் திரை இசையிலிருந்ததாக பாடல் கேட்கலாம். முகமுடி படத்திலிருந்து. நேரம் 4:45.
8: மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: நேரம் 4:49. திரையிசையில் கேட்கலாம் கூடல் நகர் படத்திலிருந்து பாடல். வரும் பாடலின் படம் ஒரு நாள் கூத்து.
1: கேளு.

0: ஒரு இடத்துல மனசுக்கு பிடிச்சவங்களோட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவழி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவழி விலாஸ் டிஜிகோல் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

நேரம் 5:55. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம். ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து வரும் பாடல், அரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷலின் குரலில்.

நேரம் 5:20:55 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பட்டாஸ் திரைப்படத்திலிருந்து.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நேரம் 5:25 29 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரையசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். உருமீன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:33 23 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை திரையிசை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்திரா குரலில்.

நேரம் 5:42 16 நொடிகளில் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியை திரைசை. திரைசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பென்னி தயாள் மற்றும் மம்தா மோகன்தாஸ் குரலில் வரும் பாடல் காலை, திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:52:59 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் ஸ்வேதா மோனன் குரலில் வரும் பாடல்.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம். நேரம் 6:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம் செந்தில்தாஸ் குரலில்.

0: நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில கோடை உழவும் பசுந்தால் உரப்பயிர் சாகுபடி முறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியேந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களின் உரை இருக்குங்க. சோ நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தியும் இடம்பெறும். தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ள டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் நடைபெற்ற 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாளை முதல் அகில இந்திய அளவிலான தீ பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்பிரமணியன் மற்றும் டாக்டர் ஜோரம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கான வலுவான கொள்கை முடிவுகளை உருவாக்குவதில் இவர்களின் நீண்டகால ஆழ்ந்த அனுபவங்கள் வழிகோலும் என கூறிய பிரதமர், பல்வேறு துறைகளில் புத்தாக்கத்துடன் கூடிய வளர்ச்சி இதன் மூலம் சாத்தியமாகும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பெங்களூருவை தளமாக கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸ் ஐ தனது சிருஷ்டி

0: செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. இது உலகின் முதல் ஆப்டோ எஸ்ஏஆர் செயற்கைக்கோள் ஆகும். பூமியை கண்காணிக்க வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ள இந்த வகையான முதல் செயற்கைக்கோள் புதுமை படைப்பதிலும் தேச கட்டமைப்பிலும் இளைஞர்கள் கொண்டு வந்துள்ள ஆர்வத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலக்ஸ் ஐயின் ஒட்டுமொத்த குழுவிற்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் தனியார் துறையால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டது ஒரு முக்கிய சாதனையாக திகழ்வதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி, கேரளம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள அனைத்து மையங்களிலும் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கை லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் நடைபெற உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளதாகவும், முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியின் முடிவும் தனித்தனியாக அறிவிக்கப்பட்டு 4 மணிக்குள் அனைத்து முடிவுகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறிய திரு குலோத்துங்கன், வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு கைபேசி கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும், முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் புதிய விதிமுறையின்படி QR கோட் வசதியுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் வசதிக்காக ஒவ்வொரு சுற்றின் முடிவும் உடனுக்குடன் ஒலிபெருக்கி மற்றும் தகவல் பலகைகள் மூலம் அறிவிக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் திரு குலோத்துங்கன் கூறியுள்ளார்.
0: காரைக்கால் பிராந்தியத்தின் அறிஞர் அண்ணா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதுநிலை மையத்திலும், மாஹே பிராந்தியத்தில் ஜவஹர்லால் நேரு அரசு மேல்நிலைப் பள்ளியிலும், ஏனாம் பிராந்தியத்தில் டாக்டர் SRK அரசு கல்லூரியிலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்காளர் சரிபார்ப்பு அச்சு சீட்டு எண்ணிக்கைக்காக யூனியன் பிரதேசம் முழுவதும் மொத்தம் 166 எண்ணிக்கை மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அஞ்சல் வாக்குச்சீட்டு எண்ணிக்கைக்கான 35 மேஜைகள் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளன. வாக்கு எண்ணும் பணியில் 859 பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களை திரு குலோத்துங்கன் தலைமையிலான அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பொதுமக்கள் தேர்தல் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவுகள் தொடர்பான சரிபார்க்கப்பட்ட மற்றும் அதிகாரப்பூர்வ தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்புகள் மூலம் மட்டுமே பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் அறிந்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதையொட்டி நாளை மதுபான கடைகள், ரெஸ்டோ பார், சாராயம் மற்றும் கள்ளுக்கடைகளை மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலம் தெற்கு 24 பர்னாஸ் மாவட்டத்தில் உள்ள ஃபால்டா சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவை இந்திய தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது. இத்தொகுதியில் உள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 24ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவின் போது அனுமதி இல்லாத நபர்கள் வாக்குச்சாவடிக்குள் நுழைந்து கள்ள ஓட்டு போட்டது உட்பட கடுமையான தேர்தல் விதிமீறல்கள் நடந்ததாக கிடைத்த தகவல்களை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. அரசு அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்கள் ஆகியவற்றை அனைத்து எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து தாக்கி வருவதாகவும், தற்போது நீதித்துறையை இலக்காக கொண்டுள்ளதாகவும் பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சருமான திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். எந்த எதிர்க்கட்சிகள் நாட்டின் ஜனநாயகத்தின் அடித்தளத்தையே தாக்கி வருகின்றன என்பதை உணராமல் இருப்பதாக அவர் தமது சமூக ஊடகப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநர் திரு சிவபிரசாத் சுக்லா மருத்துவம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல, மனித குலத்திற்கு சேவை செய்ய வேண்டிய புனிதமான கடமை என்று கூறியுள்ளார். அவர் நேற்று ஐதராபாத்தில் உஸ்மானியா மருத்துவக் கல்லூரியின் 175வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சேவையே மிக உயர்ந்த கடமை என்று பொருள்படும் சேவா பரம் தர்மம் என்ற உணர்வுடன் நாட்டு மக்களுக்கு மருத்துவர்கள் சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பல ஆண்டுகளாக அர்ப்பணிப்பு மற்றும் திறமையான மருத்துவர்களை உருவாக்கிய உஸ்மானியா மருத்துவக் கல்லூரியை ஒரு மதிப்புமிக்க நிறுவனம் என்று அவர் பாராட்டினார். அனைத்து மருத்துவ மாணவர்களுக்கும் பட்டம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்தினார். தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில்

0: நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தமது சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். மேலும் தூய்மையான வலுவான எரிசக்தி பாதுகாப்பு என்பது சுயசார்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே சர்வதேச சூரிய தினத்தையொட்டி சூரியனுக்காக ஓடு என்ற கருப்பொருளோடு மராத்தான் ஓட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. அதிகரித்து வரும் எரிசக்தி பயன்பாட்டிற்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து அப்போது எடுத்துரைக்கப்பட்டது.
0: சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தொடர்புடைய மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுடன் இணைந்து நாடு முழுவதும் உள்ள சுகாதார நிலையங்களில் தீ விபத்துகளை தடுத்தல் மற்றும் அவற்றின் பாதிப்புகளை குறைத்தலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாளை முதல் அகில இந்திய அளவிலான தீ பாதுகாப்பு வாரத்தை கடைபிடிக்க உள்ளது. மத்திய சுகாதார செயலாளர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சா நாளை தீ பாதுகாப்பு வாரத்தை தொடக்கி வைப்பதுடன் தீ பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கும் தலைமை வகிக்கிறார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளுடன் இன்று உலக பத்திரிகை சுதந்திர தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப உதவியுடன் மனித உரிமைகள் மற்றும் கருத்து சுதந்திரத்தை வெளிப்படுத்தி தகவல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் பத்திரிகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மார்ஷல் தீவுகளின் கொடியுடன் பயணிக்கும் எம்டி சர்வ் சக்தி திரவ எரிவாயு கப்பல் ஆர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்துள்ளது. 46,313 மெட்ரிக் டன் எல்பிஜியுடன் கூடிய இந்த கப்பல் வரும் 13ஆம் தேதி விசாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்தடையும் என கப்பல் போக்குவரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே வளைகுடா மற்றும் மேற்காசி நிலவரம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு போதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பு மற்றும் நலன்கள் உறுதி செய்யப்படுவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாஹே துணை கருவூலத்திலிருந்து ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் அல்லது சுதந்திர போராட்ட வீரர் ஓய்வூதியம் போன்ற சேவைகளை பெறுவோர் தங்கள் ஆயுள் சான்றிதழை நாளை முதல் வரும் 29ஆம் தேதி வரை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நேரில் ஆஜராக முடியாதவர்கள் அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலரால் வழங்கப்பட்ட ஆயுள் சான்றிதழை தபால் மூலமாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி மூலமாகவோ அனுப்பலாம். www.jeevanpraman.gov.in என்ற இணையதளம் மூலமாக சமர்ப்பித்து அதன் நகலை அனுப்ப வேண்டும். டெல்லியில் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இன்று காலை 6:30 மணிக்குள் தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாகவும் டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி கூறினார். இந்த மீட்பு பணியின் போது 15 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். துயரமான சம்பவத்திற்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் மற்றும் டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணி பஞ்சாப் கிங்ஸ் அணியில் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி ஆயோக்கின் முழுநேர உறுப்பினர்களாக டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் மற்றும் டாக்டர் ஜோராம் அனியா நியமிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி, கேரளம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் மேற்குவங்கம் ஆகிய மாநிலங்களில் வாக்குகள் எண்ணிக்கை நாளை நடைபெறுகிறது. தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாளை முதல் அகில இந்திய அளவிலான தீ பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

அழகான வணக்கம் சொல்லிக்கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி ஸ்ரீதேவி. நேரம் 6:21:22. மனம் விரும்புதே நிகழ்ச்சியின் தொடக்கமாக பூ படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக.

0: இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேரம் 6:25 நொடிகள். அவள் பெயர் தமிழரசி படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: வரும் பாடலின் படம் பசங்க.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நிமிடம் 29 நொடிகள் நிகழ்ச்சி நடந்ததாக பாடல் கேட்கலாம். சத்தம் போடாதே படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: அறிமுகப்படுத்துகிறோம், ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல்களில் அடுத்ததாக கூடல் நகர் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நேரம் 6:45:36.

0: அறிமுகப்படுத்துகிறோம். ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
1: நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். கஸ்தூரிமான் படத்திலிருந்து. நேரம் 6:55.

0: நீங்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: அறிமுகப்படுத்துகிறோம் ஜப்பான் கோபே பிளாக் மில் டெக்னாலஜி கொண்டு தயாரிக்கப்பட்ட அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டியின் வலிமை ஒரே சீராக இருப்பதனால் அதிக பாரம் தாங்கும் திறன் கொண்டது. மேலும் LPLS இருப்பதனால் அதிக டக்டிலிட்டி கொண்டது. கட்டடத்தின் ஆயுளை நீட்டிக்கும் தன்மை, பல தலைமுறைகளுக்கு தொடரும் பெருமை. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள்.
0: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தமது சமூக வலைப்பதிவில் கூறியுள்ளார். அரசு அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்கள் ஆகியவற்றை அனைத்து எதிர்க்கட்சிகளும் தொடர்ந்து தாக்கி வருவதாகவும், தற்போது நீதித்துறையை இலக்காக கொண்டுள்ளதாகவும் பாஜகவின் மூத்த தலைவரும் மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சருமான திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி, கேரளம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் மேற்குவங்கம் ஆகிய சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள அனைத்து மையங்களிலும் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. MBBS, பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்றது. காரைக்காலில் கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா உள்ளிட்ட தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி நேரில் சென்று அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், கண்காணிப்பு பணிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் ஹைதராபாத், கொல்கத்தா அணிகளிடையே ஹைதராபாத்தில் நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் அணி 19 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 165 ரன் எடுத்திருந்தது. 166 ரன் என்ற வெற்றி இலக்கோடு ஆடி வரும் கொல்கத்தா அணி சற்று முன் வரை 17.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்திருந்தது. IPL 20 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இன்றிரவு 7:30 மணிக்கு அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:02:48.
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்தி பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகளுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு குலத்துங்கன் தரும் தகவல்கள் மற்றும் புதுச்சேரி ஜவகர் சிறுவர் இல்லத்தில் நடைபெறும் கோடை கொண்டாட்டம் ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: புதுச்சேரியில் கடந்த மாதம் 9ஆம் தேதி பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை நடைபெற உள்ளது. இதற்காக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலத்துங்கன் கூறுகையில்,
1: மே 4ஆம் தேதி புதுவையில் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற இருக்கிறது. ஸோ அதுக்காக ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து பண்ணியிருக்கு. நம்ம வாக்கு எண்ணிக்கை வந்து 3 மையங்களில் வந்து நடைபெற இருக்கிறது. உமன்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், தாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் அண்டு மோதிலால் நேரு பாலிடெக்னிக், 3 இடத்துல வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கையாக 3 அடுக்கு பாதுகாப்பு வந்து போடப்பட்டிருக்கிறது. ஸோ நம்மளுடைய சிஏபிஎஃப் அண்ட் ஸ்டேட் ஐஆர்பிஎன் மற்றும் நம்மளுடைய ஸ்டேட் போலீஸ் இவங்க 3 பேர் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8 எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய லேண்ட் ஆர்டர் இஷ்யூ எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்காக போலீஸ் டிப்ளாய்மெண்ட் வந்து டவுன்லேயும் வந்து விரிவாக பண்ணியிருக்கோம். ஸோ கவுண்டிங் ஹால் வந்து ஒரு உள்ளார வந்து கேண்டிடேட் சைடில் இருந்து கவுண்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தடவை புது இன்ஸ்ட்ரக்ஷனான ஈஸி இன்ஸ்ட்ரக்ஷன் படி கியூஆர் கோட் ஐடி கார்டு வந்து கொடுக்கப்படும். கவர்மெண்ட் அஃபிஷியல் மற்றபடி இந்த ஏஜென்ட்ஸ் கேண்டிடேட் அவங்க யாருக்குமே வந்து மொபைல் ஃபோன் வந்து எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது வந்து 3 அடுக்கு ஃப்ரிஸ்கிங் இருக்குது. அதேமாதிரி இது ஒவ்வொரு ரவுண்ட்ஸ் முடிவுலையும் வந்து அவங்களுடைய முன்னிலை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஒரு விரிவான ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஈஸி அத்தரைஸ்டு மீடியா பர்சனும் வந்து அலோவ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களும் வந்து இந்த கவுண்டிங் ப்ரொசீஜர் வந்து பார்க்க முடியும். போஸ்டல் பேலட் அதாவது தபால் வாக்குகள் வந்து காலையில் 8 மணிக்கு எண்ண ஆரம்பிப்போம். இவிஎம் ஓட்டை வந்து 8:30 வந்து எண்ண ஆரம்பிப்போம். ஒவ்வொரு ஆர்ஓவும் 2 அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அந்த முதல்ல வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூஷன் முடித்து டிக்ளேர் பண்ண அவங்களோட ரிசல்ட் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் 2வது அசம்பிளி கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து அவங்க எண்ண ஆரம்பிப்பாங்க. மொத்தமாக நம்ம ஒரு புதுச்சேரியில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை வந்து சுமாராக ஒரு 4 மணிக்கு வந்து முடிவடையும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.
0: புதுச்சேரி அரசின் பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் மாணவர்களுக்கு கோடை கொண்டாட்டம் என்ற இலவச பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் அமைந்துள்ள ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் நேற்று தொடங்கிய இந்த பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். இசை, ஓவியம், விளையாட்டு என பல்வேறு பிரிவுகளில் மாணவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இது குறித்து மேலும் விளக்கமாக கூறுகிறார் புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் தலைமை ஆசிரியர் திரு ஆர். மணிவேல்.
2: புதுச்சேரி அரசாங்கம் பள்ளிக்கல்வி இயக்குநரகம் கோடை விடுமுறையை மாணவர்கள் பயனுள்ள வகையில் கழிக்கும் பொருட்டு புதுச்சேரி ஜவஹர் சிறுவர் இல்லம் சார்பில் 9 இடங்களில் கோடை கொண்டாட்டம் என்ற பெயரில் மாணவர்களுக்கான இசை, நடனம், வாய்ப்பாட்டு, ஓவியம், விளையாட்டு, தேக்குவாண்டா மற்றும் இசைக்கருவி மீட்டல் ஆகிய பயிற்சி அளிக்க ஏற்பாடு செய்துள்ளது. இப்பயிற்சி முகாமானது மே 2ஆம் தேதி முதல் இனிதே தொடங்கியது. இப்பயிற்சி முகாமில் மாணவர்கள் சுமார் 480 மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்று வருகிறார்கள். இப்பயிற்சி முகாமில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க நமது ஜவஹர் சிறுவர் இல்ல ஆசிரியர்கள் 38 நபர்கள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடத்திலிருந்து இசை பயிலும் மாணவர்கள், நடனம் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஓவியம் பயிலும் மாணவர்கள், புதுச்சேரி யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி காலேஜ் விளையாட்டு இறுதி ஆண்டு பயிலும் மாணவர்கள் 12 பேர் உள்பட மொத்தம் 43 பயிற்றுநர்களை கொண்டு இப்பயிற்சியானது ஜவஹர் சிறுவர் இல்லம் மற்றும் காலாப்பேட்டு மினி பால்பவன், லாஸ்பேட்டு, வில்லியனூர், நோனாங்குப்பம்

0: ஆகூர், திருவண்டார் கோயில், கரியமாணிக்கம் ஆகிய பகுதிகளில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இசை, ஓவியம், நடனம், வாய்ப்பாட்டு, இசைக்கருவி மீட்டல், விளையாட்டு, தேக்குவாண்டா, கராத்தே ஆகிய பயிற்சிகளை மாணவர்களுக்கு சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள். இப்பயிற்சி முகாமுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககம் மாணவர்களுக்கு தேவையான மெட்டீரியல்களை சிறப்பான முறையில் வழங்கி வருகிறார்கள். இப்பயிற்சி முகாம் ஒரு மாதம் நிறைவு பெற்றவுடன் கலைகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் சான்றிதழ் மற்றும் பரிசளி நடைபெறும். இப்பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வயது வரம்பானது 6 வயது முதல் 16 வயது பூர்த்தி அடைந்த மாணவர்கள் இப்பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளலாம். இவர்களுக்கு புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுவர். விண்ணப்பத்தை முன்னரே வழங்கக்கூடிய பெற்றோர்களுடைய விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும். எங்களுக்கு சுமார் ஒரு புதுச்சேரி மெயின்பாலில் 600 மாணவர்கள் இடம்பெறக்கூடிய அளவுக்கு மாணவர்களை சேர்த்துக்கொள்வோம். ஏனைய ஜவஹர் சிறுவர் இல்லங்களில் 250, 300, 150 ஆகிய மாணவர்களை சேர்க்கை நடைபெறுகிறது. தேர்வு எதுவும் கிடையாது. மாணவர்கள் இப்போ அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஐடி கார்டு மட்டும் இருந்தாலே போதும், அவங்களுக்கு இந்த கலைகளை கற்றுத்தரும். மாணவர்கள் தாங்கள் விரும்பிய கலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். பயிற்சி முகாமானது காலை 9 முதல் 12 மணி வரை நடைபெறும். ஒரு மாணவர்களுக்கு 2 பயிற்சிகளை கற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் 1 மணி நேரம் இசைக்கருவியும் 1 மணி நேரம் விளையாட்டு, ஓவியம் ஆகிய பயிற்சிகளை மாற்றி கற்றுக்கொள்ளலாம். இப்போதைக்கு மாணவர்கள் வந்து நடனம், ஓவியம், விளையாட்டு ஆகிய பிரிவுகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்றுள்ளது. இசைக்கருவி மீட்டல், மேற்கத்திய இசைக்கருவிகளான கீபோர்டு, வெஸ்டர்ன் ட்ரம்ஸு, கித்தார் ஆகிய பிரிவுகளில் மாணவர்களின் எண்ணிக்கை 20 அளவிலே உள்ளது. இந்த அரிய கலைகளை வந்து புதுச்சேரி அரசாங்கம் கற்றுத்தர ஏற்பாடு செய்துள்ளதால் மாணவர்களுடைய ஆர்வமாக இதில் கலந்து கொள்கிறார். அவர் வீட்டில் உள்ள பெற்றோர்களும் அவர்களுடைய கவனம் செல்போனில் இருந்து இந்த மடைமாற்றம் செய்ததற்கு ஜவஹர் பால்பவன் ஒரு ஏதுவான அமைப்பாக இருக்கிறது. இங்கே விளையாட்டு வந்து இன்டோர் கேம் முழுவதும் கற்றுத்தரப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு ஷட்டில் பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ், கிரிக்கெட் ஆகிய பயிற்சிகள் வெளியரங்க விளையாட்டுகளாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்ளரங்க விளையாட்டுகளாக செஸ்ஸு, கேரம் ஆகிய விளையாட்டுகள் கற்றுத்தரப்படுகிறது. மாணவர்களுக்கு ஜவஹர் சிறுவர் இல்லத்தில் போதுமான நிழல் தரக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி இயற்கையான சூழலில் நடைபெற்று வருகிறது. அதனால் இங்கு காலை 9 மணி முதல் 12 மணி வரை வெயிலுக்கு முன்பாக மாணவர்கள் தங்கள் பயிற்சியை முடித்து பெற்றோர்களுடன் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். கோடை கொண்டாட்டம் என்பது மே மாதம் 2ஆம் தேதி முதல் 31 வரை மட்டுமே நடைபெறும். ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் அன்றாட நடவடிக்கைகளான ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் கிளாஸஸ் ஒவ்வொரு வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4:30 முதல் 6:30 வரை நடைபெறுகிறது. 2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை வேலை நாட்களில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இப்போ ரெகுலர் கிளாஸுக்கு நம்மளுடைய பால்பவன் ஆசிரியர்கள் மட்டுமே பயிற்சி அளிக்கிறாங்க. கோடை முகாமுக்கு மட்டும் வெளியிலிருந்து பயிற்சி ஆசிரியர்களை கொண்டு இப்பயிற்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். ஈவினிங்கில் வந்து கிராமிய நடனம், பரதம், வாய்ப்பாட்டு இசை, ஓவியம் மற்றும் வீணை, வயலின், மிருதங்கம், மேற்கத்திய இசைகளான ட்ரம்ஸு, கித்தார், கீபோர்டு மற்றும் உடற்கல்வி ஆகிய பிரிவுகளில் மாணவர்களுக்கு ரெகுலர் கிளாஸ் நடத்தி வருகிறோம். அதில் மாணவர்களுக்கு 6 வயது பூர்த்தி அடைந்த அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகள் பயிலும் மாணவர்கள் மாலை 4 மணிக்கு மேல் தங்கள் பள்ளி முடிந்த பிறகு 4:30 மணியிலிருந்து இப்பயிற்சி முகாமில் சேரலாம். ஈவினிங் கிளாஸ் ஜூன் மாதம் கோடை கொண்டாட்டம் முடிந்தவுடன் ஜூன் மாதம் முதல் தேதியிலிருந்து அரசு பள்ளிகள் தொடங்கும். பள்ளி துவங்கியவுடன் அன்றையிலிருந்தே நாங்கள் மாலை வகுப்புகளுக்கான விண்ணப்பங்களை வழங்கி மாணவர்களை சேர்க்கை பெற்றுக்கொள்வோம். இந்த கோடை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் தினசரி வகுப்புகளுக்கு மாலை வேளையில் வருகை புரிவார்கள். இவங்க கோடை கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு ஜவஹர் சிறுவர் இல்லத்தின் சார்பில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படும். மாணவர்களுக்கான பள்ளி அளவிலான விளையாட்டு மற்றும் இசை, நடனம், ஓவியம் ஆகிய போட்டிகள் நடத்தப்படும். மாணவர்கள் கலை விழாவில் இந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி கலந்து கொள்வார்கள். அவர்களுக்கு புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் சார்பில் பரிசுகளும் வழங்கப்படும். கலையில் கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஜவஹர் சிறுவர் இல்லத்திலிருந்து தங்களுடைய 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பயில்வதற்கு இச்சான்றிதழ் ஒரு அடிப்படை கருவியாக அமைந்துள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.

0: முதன்மை அலைவரிசையில் 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கோடை உழவும் பசுந்தால் உரப்பயிர் சாகுபடி முறைகளும் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியேந்தல் சிறுதானிய மகத்துவ மைய உதவி பேராசிரியர் முனைவர் பி ஐயாதுரை அவர்களின் உரை. அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்திகள் ஆகியவை கேட்கலாம். எட்டு மணி முதல் 8:30 வரையிலும், 8:35 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 8:30 செய்தி அறிக்கை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.

0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டையில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசேர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நமது விண்வெளி பயணத்தில் மிகப்பெரிய சாதனை இது என்று குறிப்பிட்டுள்ளார். நமது இளையோரின் புதுமை கண்டுபிடிப்புகளின் வலிமைக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பெங்களூரைச் சேர்ந்த புத்துழல் நிறுவனமான கேலக்ஸ் ஐ வடிவமைத்துள்ள இந்த செயற்கைக்கோள் அமெரிக்காவின் கலிபோர்னியாவிலிருந்து ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 293 தொகுதிகளில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி 77 மையங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மையங்களில் 200 கம்பெனிகளின் மத்திய படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். முதல் முறையாக காவல் பார்வையாளர்கள் இப்பணியை கண்காணிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழகத்தில் உள்ள 62 வாக்கு எண்ணும்

0: மையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கேரளத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அசாமில் 40 வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். புதுச்சேரியில் வாக்கு எண்ணும் பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்ட பார்வையாளர்கள் வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க உள்ளதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த மையங்களில் வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பாகல்கோட், தெற்கு தாவணகரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமட்டி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் நாளை எண்ணப்படுகின்றன. அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் அமைப்புகள், தேர்தல் ஆணையம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஊடகங்களை தாக்கி வந்த எதிர்க்கட்சிகள் நீதித்துறை மீதும் தாக்குதலை தொடுப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளத்திற்கே இது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணராமல் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாகத்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல்களில் மக்கள் உரிய பாடம் புகட்டி வருவதாக திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. உலக அளவில் செய்யப்படும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 46% இந்தியாவில் செய்யப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கே இந்தியா வழிகாட்டியாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றை பொதுமக்கள் நம்ப தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களிடையே தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இதுபோன்ற தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு நாளை காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். எந்தோர் பீத்தம்பூர் பொருளாதார வழித்தடத்திற்கான கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட பணிகள் 2,360 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் கூறினார். இந்த திட்டத்திற்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு 60% நிலம் வீட்டு மனைகளாக அவர்களுக்கு திருப்பி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டிலேயே முதன்முறையாக இந்த முறை செயல்பட படுவதாகவும் திரு மோகன் யாதவ் கூறினார். பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி அரசு அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் தலைமையிலான பிஜேபி குழுவினர் ஆளுநர் திரு குலாம் சந்த் கட்டாரியாவை சந்தித்து புகார் மனுவை சமர்ப்பித்தனர். அம்மாநில சட்டப்பேரவையின் ஒருநாள் சிறப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் மது அருந்துவிட்டு பங்கேற்றதாகவும் அந்த மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் விரிவான அறிக்கை கோர வேண்டும் என்றும் பிஜேபி அந்த மனுவில் கோரியுள்ளது. ஜார்க்கண்டில் 36 பேர் கொண்ட அரசியல் விவகாரங்களுக்கான குழுவை காங்கிரஸ் ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த குழு உடனடியாக செயல்பாட்டிற்கு வருவதாக அறிவித்துள்ளது. கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். இந்த கூட்டு பயிற்சி கம்போடிய விமானப்படை பயிற்சி மையத்தில் நாளை தொடங்கி வரும் 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்காக ஈரான் முன்வைத்த

0: புதிய திட்டம் ஏற்புடையதல்ல என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அணு ஆயுதங்கள் உருவாக்கப்பட மாட்டாது என்ற உறுதிமொழிகள் இதில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்சில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர், 16 பேர் காயமடைந்தனர். அந்நாட்டின் வடகடலோர பகுதியில் 82 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த படகு என்ஜின் கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காயமடைந்தவர்களில் 3 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். இதில் பயணம் செய்தவர்களில் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் என்றும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், சிக்கிம், கேரளம், பஞ்சாப் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு சத்தீஸ்கர் முதல் குமரி கடல் வரை தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 3 முதல் 5 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், மே 6 முதல் 8 வரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும்.
0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான பயிற்சி ஆட்டங்களில் வெற்றி பெற்ற ஸ்வீட்டி முஸ்கான் உட்பட 10 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி வியட்நாமில் வரும் 23 தொடங்கி 31 வரை நடைபெறவுள்ளது. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான காது கேளாதோர் கிரிக்கெட் போட்டித் தொடரை இந்தியா வென்றுள்ளது. 3 20-20 மற்றும் 2 1-நாள் கிரிக்கெட் போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்று இந்த தொடரை கைப்பற்றியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் முதலாவது ஆப்டோசர் செயற்கைக்கோளான திருஷ்டி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். அரசியல் சாசன அமைப்புகளின் மாண்பை குலைக்கும் வகையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆதார் அட்டைகளில் விரைவில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. கம்போடியா உடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்கான இந்திய குழுவினர் அந்நாட்டிற்கு புறப்பட்டுச் சென்றனர். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. அம்மன் TRY TMT கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நமது எஃப்எம் ரெயின்போவில் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். இரவு 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல்.

இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 9:30 சங்கீத வானிலை, 10 ரவி வாஸ்ரிய அகில பாரதிய சங்கீத் சபா, நீரஜ் மிஸ்ரா அவர்கள் சித்தார் படைப்பு, வாரணாசி வானொலி நிலையம், டெல்லி அஞ்சல்.

8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம்.

தாமத எஃப்எம் ரெயின்போவில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவுக்கு. 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. காலம் நிற்பதும் இல்லை விற்பதும் இல்லை. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

0: நேயர்கள் கேட்கிறது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை, வாசிப்பவர் சரவணகுமார். பெங்களூருவை தளமாக கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்ஸ் ஐ தனது சிருஷ்டி செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. இது உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் ஆகும். பூமியை கண்காணிக்க வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ள இந்த வகையான முதல் செயற்கைக்கோள் புதுமை படைப்புகளிலும் தேச கட்டமைப்பிலும் இளைஞர்கள் கொண்டுள்ள ஆர்வத்திற்கு சான்றாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேலக்ஸ் ஐயின் ஒட்டுமொத்த குழுவிற்கும் பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் தனியார் துறையால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டது ஒரு முக்கிய சாதனையாக திகழ்வதாக அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் பதிவிட்டுள்ளார். மிஷன் சிருஷ்டி விண்ணில் ஏவப்பட்டதற்காக கேலக்ஸ் ஐ நிறுவனத்திற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இச்சாதனை தனியார் விண்வெளித்துறையில் இந்தியாவின் வளர்ந்து வரும் வலிமையை சுட்டிக்காட்டுவதாகவும் அனைத்து விதமான வானிலை காலங்களிலும் நாள் முழுவதும் இடைவிடாமல் பூமியை கண்காணிக்கும் மேம்பட்ட திறனை கொண்டுள்ள மிஷன் சிருஷ்டி இந்தியாவின் வணிக விண்வெளி சூழல் அமைப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கும் மைல்கல் என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். புதுச்சேரி, கேரளம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள அனைத்து மையங்களிலும் அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். மேலும் வாக்கு எண்ணிக்கை நாளை காலை 8 மணிக்கு தொடங்க உள்ளதாகவும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு பின்னர் மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் என்றும் திரு குலோத்துங்கன் தெரிவித்தார். முகவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் புதிய விதிமுறைப்படி QR கோடு வசதியுடன் கூடிய அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்கள் தேர்தல் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் என்று திரு குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள அறிஞர் அண்ணா பட்டமேற்படிப்பு மையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார்.

கொண்டார். வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளும் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள வழிமுறைகளின்படி மேற்கொள்ளப்படவுள்ளதையும், நாளை வாக்கு எண்ணிக்கை துல்லியமாக வெளிப்படையாகவும் அமைதியான முறையில் நடைபெற தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்தார். இந்த ஆய்வின் போது காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் திரு பாலு உடனிருந்தார். MBBS பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்றது. காரைக்காலில் கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா உள்ளிட்ட தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி நேரில் சென்று அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், கண்காணிப்பு பணிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது வருவாய், காவல்

படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் நடைபெற்றது. காரைக்காலில் கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா உள்ளிட்ட தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி நேரில் சென்று அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், கண்காணிப்பு பணிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது வருவாய், காவல் மற்றும் கல்வி ஆகிய துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். இதேபோல் மாஹே தேர்வு மையங்களில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். அங்கு 190 தேர்வர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் 184 மாணவர்கள் மட்டுமே தேர்வெழுதினர். சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் அனைத்து மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் தொடர்புடைய மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுடன் இணைந்து நாடு முழுவதும் உள்ள சுகாதார நிலையங்களில் தீ விபத்துகளை தடுத்தல் மற்றும் அவற்றின் பாதிப்புகளை குறைத்தலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாளை முதல் அகில இந்திய அளவிலான தீ பாதுகாப்பு வாரத்தை கடைபிடிக்க உள்ளது. மத்திய சுகாதார செயலாளர் திருமதி புண்ணிய சலீலா ஸ்ரீவத்சவா நாளை தீ பாதுகாப்பு வாரத்தை தொடங்கி வைப்பதுடன் தீ பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிக்கும் தலைமை வகிக்கிறார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தூய்மை எரிசக்தி பயன்பாட்டில் நாடு குறிப்பிடத்தக்க இலக்கை எட்டி சாதனை படைத்துள்ளதாக மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சூரிய சக்தியை பயன்படுத்துவதாக அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தமது சமூக வலைப்பதிவில் கூறியுள்ளார். மேலும் தூய்மையான வலுவான எரிசக்தி பாதுகாப்பு என்பது சுயசார்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிரதமரின் சூரிய சக்தி வீடுகள் இயக்கம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே சர்வதேச சூரிய தினத்தையொட்டி சூரியனுக்காக ஓடு என்ற கருப்பொருளில் மராத்தான் ஓட்டம் புதுடெல்லியில் நடைபெற்றது. அதிகரித்து வரும் எரிசக்தி பயன்பாட்டிற்கு மாற்றாக சூரிய சக்தியை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்து அப்போது எடுத்துரைக்கப்பட்டது. ஒடிசா மாநிலத்தின் தலைநகர் புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் தேசிய உள்ளரங்கு தடைகள போட்டியில் ஆடவர் போல்ட் வால்ட் பிரிவில் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த குல்தீப் குமார் தங்கம் வென்றுள்ளார். அவர் 5.41 மீட்டர் உயரம் தாண்டி சாதனை படைத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30 5:48 நொடிகள். கேட்கலாம் மனம் விரும்புதே. ஹரிச்சரண் நாராயணன் குரல்களில் பாடல் கேட்கலாம். காவிய தலைவன் படத்திலிருந்து.

ஸ்டே டியூன் ஒன்லி எஃப்எம் ரெயின்போ 102.8. நேரம் 7:39:50. மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் அடுத்ததாக அஞ்சான் படத்திலிருந்து பென்னி தயாள் ஸ்வேதா பண்டிட் குரல்களில் பாடல்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: சைவாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
4: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
5: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
4: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: மனம் வீர்மித நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். இவன் வேறு மாதிரி படத்திலிருந்து. நேரம் 7:45:22.

0: நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 7:30 வணக்க மக்களின் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியில அந்தந்த நாளுக்கான டே ஹைலைட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. மறக்காம நிகழ்ச்சியை கேளுங்க. தொடர்வது 8 செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். பெங்களூரைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்சி ஐ ஸ்பேஸ் தனது முதன்மை செயற்கைக்கோளான மிஷன் திருஷ்டியை இன்று ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்பால்கன் 9 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதன் மூலம் இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. எதிர்கால அமைதியை வடிவமைத்தல் என்ற கருப்பொருளுடன் இன்று உலக பத்திரிகை சுதந்திர தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் பத்திரிகை சுதந்திரத்தின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 வாக்குப்பதிவு கடந்த April 1 நடைபெற்றது. இதில் 91.23% வாக்குகள் பதிவானது. வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள அறிஞர் அண்ணா பட்ட மேற்படிப்பு மையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். டெல்லியில் விவேக் விஹார் பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 9 உயிரிழந்தனர். அடுக்குமாடி குடியிருப்பில் 4வது தளத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க 14 தீயணைப்பு வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இன்று காலை 6:30 தீ முற்றிலும் அணைக்கப்பட்டதாகவும் டெல்லி தீயணைப்புத்துறை அதிகாரி கூறினார். துயரமான சம்பவத்திற்கு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், உள்துறை அமைச்சர், டெல்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து மற்றும் டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். IPL 20 கிரிக்கெட் போட்டியில் ஐதராபாத் கொல்கத்தா அணிகளிடையே ஐதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட பஞ்சாப் அணி சற்று முன் வரை 5 2 விக்கெட் இழப்பிற்கு 35 எடுத்திருந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: நேற்றைய நமது முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 8:30 முதல் 9 வரையிலும், 9:10 முதல் 10 வரையிலும், 10:10 முதல் 11 வரையிலும், 11:10 முதல் 12 வரையிலும், 12:10 முதல் 1 வரையிலும், 1:10 முதல் 1:50 வரையிலும், பிற்பகல் 2:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:10 முதல் 8 வரையிலும், இரவு 9:15 முதல் 10 வரையிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல ஹிந்தியிலையும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாங்க. மறக்காம கேளுங்க. நாளை தேர்தல் முடிவுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.

நேர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் நாளை மாலை 4:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்கு. நிகழ்ச்சியில் வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம், அந்த சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்தினா, படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில். நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. நாளை மாலை 4:45 வானொலிக்கு 90 நம் முதன்மை அலைவரிசையில். நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய நல்வாழ்த்துகள்.

நேர்லியே நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 8:02 நம்ம புதுவை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்க. இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஆர்ஜிஎஸ் ஒவ்வொரு பகுதியை பத்தி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் பகிர்ந்துக்க போறாங்க. சோ நிகழ்ச்சியை மறக்காம கேளுங்க. புதுவையை பத்தி புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினந்தோறும் காலை 10:02 கேட் சைட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஆர்ஜிஎஸ் ஒவ்வொரு டாப்பிக்கில் பலவிதமான கேள்விகள் கேட்க ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாம் வாட்ஸ்அப் மூலியமாக. மறக்காம நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நாளின் ஒவ்வொரு தலைப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16 ஆறு நொடிகள். கேட்கலாம் தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் குரலில் நண்டு படத்திலிருந்து பாடல்.

கேட்டு மறிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததி வானம். நேரம் 9:21. நிகழ்ச்சி அடுத்ததாக பாடல் கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் நந்தா என் நிலா படத்திலிருந்து.

சிந்ததை வானம் நிகழ்ச்சி கேட்டு மறைந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 9:24 நிகழ்ச்சி நடத்ததாக பாடல் கேட்கலாம். அன்புள்ள அப்பா படத்திலிருந்து ஒலிக்கி இருக்கும் குரல் கே ஜே ஏசுதாஸ், பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை சங்கர் கணேஷ்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:30 15 நொடிகள். கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் பூமலர்கள். ஒலிக்க இருக்கும் குரல்கள் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

நற்றினையின் சிந்து தேவாளம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் இளையராஜா இசையில் உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரலில் பாடல் ஒலிக்க கேட்கலாம். நேரம் 9:35 நிமிடம் 11 நொடிகள்.

கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சி. அடுத்ததாக பாடல் கேட்கலாம், பாடும் வானம்பாடி படத்திலிருந்து.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேரம் 9:54 நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். யாரோ எழுதிய கவிதை படத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம்.

வைரமுத்துவரிகளில் பி சுசிலா, பி அருணா மற்றும் குழுவினர் குரல்களில் பாடல் கேட்கலாம். கல்யாண அகதிகள் படத்திலிருந்தது. கேட்டு மறிந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சேர்ந்ததே வானம். நேரம் 9:52 நிமிடம் 44 நொடிகள்.

தேன் சிந்துதேவான நிகழ்ச்சியில் கேட்கலாம் மகாசக்தி மாரியம்மன் படத்திலிருந்து பாடல். நேரம் 9:54 நிமிடம் 17 நொடிகள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், என் தம்பி படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரலில் பாடல் கேட்கலாம். கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலின் படம் சின்னஞ்சிறு உலகம்.

பெண் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் வீட்டுக்கு வீடு. ஒலிக்கே இருக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி. நேரம் 10:11. 7:00.

0: நிலவு
1: தேன் சிந்ததை வானம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் 10:14:38. வரும் பாடலின் படம் வெகுளி பெண், ஒலிக்க இருக்கும் குரல்கள் டி எம் சவுந்தரராஜன், பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன்.

0: எங்கெல்லாம் வளையோசை.
1: வாலிபரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் செல்வமகள் படத்திலிருந்து பேசு சில குரலில் பாடலொழிக்க கேட்கலாம். தேன்மழை தேன் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியில்

நேரம் 10:29 கேட்டுக்கொண்டிருப்பது தேன் சிந்ததே வானம். கேட்கலாம் சபாஷ் மீனா படத்திலிருந்து பாடல்.

சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில். கண்ணதாசன் வரிகளில் அடுத்ததாக வல்லவன் ஒருவன் படத்திலிருந்து தேன் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியில் பாடல் ஒலிக்க கேட்கலாம். நேரம் 10:37:16.

0: எம் சௌந்தரராஜன், பானுமதி குரல்களில். அடுத்ததாக பாடல் கேட்கலாம், கல்வனின் காதலி படத்திலிருந்து. நேரம் 10:41
1: ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம லட்சியம் நிறைவேறத்துக்கு உனக்கு

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. காலம் நிற்பதும் இல்லை விற்பதும் இல்லை. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் ஜி கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். ஆறு 15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் நீல நிற குப்பை தொட்டி வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:03 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல். அறிவியல் பார்வையில் மண் உரை வழங்குபவர் முனைவர் ஆர் குமரன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஒவ்வாமைக்கும் ஆசுமாவிற்குமான வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:03 முதல் 8:15 மணி வரையிலும், 8:30 மணி முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை. 8:55 சைபோலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:03 திரை இசை, 10:03 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:03 மெலடி மேஜிக், 12:03 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:03 ஹாய் ஸ்நேகிதியை குக்கரி ஷோ, 2:18 காலத்தை வென்ற காணங்கள், 3:03 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கோடைக்கால சரும நோய்கள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் தோல் மருத்துவத்துறையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் உதய சங்கர் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:03 முதல் 5 மணி வரையிலும், 5:03 முதல் 6:10 வரையிலும் திரை இசை, 6:25 முதல் 7 மணி வரையிலும் இரவு, 7:03 முதல் 7:15 மணி வரையிலும், 7:35 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே, இரவு 7:30 செய்தியறிக்கை, 8:03 திரை இசை, 8:30 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி,